5:42 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஸ்ரீ மூகாம்பிகா சோஸ்திரம் கேட்கலாம். சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 17 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: பெருமை பண்பு உடையவர்களே செய்வதற்கு அரிய செயலையும் செய்வதற்கு உரிய நெறிமுறையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். குறள் எண் 975 அதிகாரம் பெருமை.
1: பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
0: பெருமை பண்பு உடையவர்களே செய்வதற்கு அரிய செயலையும் செய்வதற்கு உரிய நெறிமுறையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். குறள் எண் 975 அதிகாரம் பெருமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில்பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லைப் பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் ஆராய்ச்சிகள் தொடர்பான வேலைவாய்ப்பை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மண்டலங்களிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை தயார்படுத்தும் பணி நேற்று நடைபெற்றது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்.

இனிதா இதமாய் இறை இசையால் துவங்குவோம் இந்த இனிய காலை பொழுதினை. இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம். இனிய காலை வணக்கமுடன் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான் கலை. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் துவக்கமாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஓம் எனும் என தொடங்கும் பாடல் கீழிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

Yeah.

பக்தி நேரம். ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமால் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஹரிஹோம் என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பிரம்ம பண்பலை 101.4 நிகழ்ச்சியில் அடுத்ததாக மகாலட்சுமி பாடல்கள் தொகுப்பிலிருந்து மகாலட்சுமியே என தொடங்கும் பாடல் கீழ் இணைந்திருக்கலாம்.

பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா என தொடங்கும் பாடல் கேட்டறிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இறை இசை தொகுப்பிலிருந்து தேவராஜா என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4.
1: பக்தி நேரம்.
0: பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து தில்லையிலேயே விளங்கும் என தொடங்கும் பாடல் கேட்டிருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முருகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சரவண பவ என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முருகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து முருகனுக்கு ஒரு நாள் என தொடங்கும் பாடல் கிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சரணம் என தொடங்கும் பாடல் கேட்டிருந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிறித்துவ பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஆசை என் இயேசு என தொடங்கும் பாடல் கிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இஸ்லாமிய பாடல்கள் தொகுப்பிலிருந்து இருலோகம் என தொடங்கும் பாடல் கேட்டறிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பக்கிரிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். 100 கிராம் பழத்தில் 17 கிராம் மாவுச்சத்து.

0: சர்க்கரை 15 கிராம், நார்ச்சத்து 1.8 கிராம், கொழுப்பு 0.27 கிராம், புரதம் 0.51 கிராம், அப்புறம் தயாமின், ரிபோஃப்ளோவின், நியாசின், வைட்டமின் ஏ, பேண்டோதெனிக் அமிலம், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், துத்தநாகம், பொட்டாசியம், இப்படி நிறைய சத்துக்கள் தாது உப்புக்களை தன்னகத்தே கொண்டுள்ள பழம். இதில் உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் சி முழுசா அப்படியே நம்ம உடம்புல சேருமா. உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் அதிகம் இந்த பழத்தில் இருக்கிறதுனால இரத்த ஓட்டம் தூண்டப்படுது. ஒரு மனிதனுக்கு தினமும் 5000 யூனிட் வைட்டமின் ஏ தேவைப்படுமா, அது இந்த பழத்தில் இருக்கு. வைட்டமின் ஏ அதிகம் இருப்பதால் கண் நரம்புகள் வலுவடைந்து பார்வை குறைபாடு, மாலைக்கண் நோயெல்லாம் வராது. இந்த பழத்தில் இருக்கிற வைட்டமின் இ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு இந்த பழம் அல்லது இந்த பழத்தின் கூழை ஊட்டுனா எடை கூடுமா. இந்த பழத்தை சாப்பிட்டா பசி நல்லா எடுக்கும்னு சொல்கிறாங்க. தோல் மினுமினுப்பு, இரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகரிப்புலாம் இந்த பழத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் குறைபாடுகள் நீங்குமா. பக்கிரிசாமி ஐயா, இந்த பழம் அந்த பழம்னு கடுதாசியில் எழுதிட்டு இருக்கிறாரே, அது என்ன பழம்னு இதுவரை குறிப்பிடவே இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? உடனே எழுதிட்டா, ஓ அது இந்த பழம் தானாம்பீங்க. உலகத்தில் அதிகமாக விளையும் பழம் இதுவான். நம்ம நாட்டினர் அதிகம் விரும்பும் பழம், முக்கனிகளில் ஒன்று இது. இதுக்கு மேலே இன்னுமா உடைச்சி எழுதணும் யோசிங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி பக்கத்தில் குந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் இருக்குது. இங்கே பருவ காலங்களில் வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக ஆஸ்திரேலியா, சைனா, தாய்லாந்து, இலங்கை, ஆசிய நாடுகளிலிருந்து கூழைக்கடா, வர்ணாரை, ஊசிவால் வாத்து, செண்டு வாத்து, பட்டத்தலை வாத்து, கரண்டி வாயன், வெள்ளை அரிவாள் மூக்கன், பூனாரை, புள்ளிமூக்கு வாத்து, இப்படி வகை வகையான பறவைகள் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு வருமா. தாய்நாட்டிலிருந்து இங்கு வந்து முட்டைகளிட்டு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகள் வளர்ந்த பின்னரே தங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்ப போகுமா இந்த பறவைகள். கூந்தன் குளத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வரலன்னா வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை, மழை பெய்யாதது போன்ற காரணங்கள் தான். பருவமழை பொய்த்தால் குளத்தில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். ஓர் 200 ஆண்டுகளா அல்லது அதுக்கு மேலா வந்து செல்லும் பறவைகள். எப்பேற்பட்ட வரலாறு! கூந்தன் குளம் மக்கள் ஒவ்வொரு பருவத்திலையும் பறவைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். இயற்கை பாதிக்கப்பட்டால் என்ன நடைபெறும்ங்கிறதுக்கு இந்த பறவைகள் வராதது ஓர் உதாரணம். பக்கிரிசாமி ஐயா, நாம் வாழும் சூழல் பத்திரமா பாதுகாக்கப்படணும், நமது கடமை எது. அப்புறம் அந்த பழம் என்ன பழம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, மனசுலயே வச்சுக்கிங்க. மாம்பழம் தான் அது. மாதா ஊட்டாத சோற்றை மாம்பழம் ஊட்டுமாம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

குட் மார்னிங் சென்னை. நேரம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.3 கேட்க. குட் மார்னிங் சொல்கிறது உங்கள் நான் கலை. அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது. எடுத்துட்டு வர முடிந்தா பேர்ட்ஸ் கூட வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்தோன்னா கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோழி இருக்கும், ஆடு இருக்கும், மாடு இருக்கும், இதெல்லாமே டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இல்லையா. ஸோ உலக விலங்குகள் தினம் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இன்னைக்கான கேள்வியும் அந்த விலங்குகள் சார்ந்ததாகவே தான் இருக்க போகுது. குழப்பாதடா கலை, என்ன கேள்வின்றதை தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு உங்களுக்கு. வணக்கம் சொல்லி இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா அப்படின்னா, சுமார் ஒரு 100 வருஷங்கள் இருக்குங்க. ஏப்பா 100 வருஷமா, எதுக்கு இப்போ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியெல்லாம் கலாடுற அப்படின்றவங்களுக்கு. ஏன்னா சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாகி இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு புதிய பூனை வகை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சிறுத்தை, புலி, இது எல்லாமே வந்து பூனை வகைகளில் அது கொஞ்சம் ஹையர் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு புதிய வகை பூனை வகை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 100 இயர்ஸுக்கு மேலாகி இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பூனை வகை என்ன அப்படின்றத நீங்களும் கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணலாம். சென்னை ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட போகிற ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்டில் பதிவு பண்ணலாம். எஸ், இன்னைக்கு உலக விலங்குகள் தினம் இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சியாளர்களும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலே ஏதோ ஒரு பூனை வகை வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கண்ணிலேயே தென்படல பாருங்களேன். ஸோ அந்த வகை என்ன வகை அப்படின்றத கண்டுபிடிச்சி நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு நான் சிகப்பு மனிதன் மூவிலேருந்து. வந்தனா ஸ்ரீனிவாசன், அல் ருஃபியான், நா முத்துக்குமார், ஜி வி பிரகாஷ்குமார் காம்போல சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே என்ன பார்ப்போமே சமதுளுமா.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 7:08 ஆயிட்டு இருக்கு. பிரெயின் போ 101.4 வணக்கம் சென்னை தான் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு வணக்கம் சென்னையில் என்ன ஒரு கேள்வி கேட்டது அப்படின்னா, இந்த வேர்ல்டு அனிமல் டே, உலக விலங்குகள் தினம் வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது, அனுசரிக்கப்படுது. ஸோ வருடம் அக்டோபர் 4 உலக அளவில் வந்து இது வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னா, விலங்குகளை பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு தெரியணும், பிளஸ் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்க. அவங்கவுங்க வாழ்கிற இடத்துல அவங்கவுங்க இருந்துக்கணும். விலங்குகள் போகிற இடத்துல போயிட்டு நம்ம போயிட்டு மனிதர்கள் வாழ ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணும், அது நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும், கண்டிப்பாக வரும். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு பவுண்ட்ரி வச்சுட்டு இருங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ்லாம் கொடுக்கணும். மற்றும் வந்து விலங்குகள் இருக்கக்கூடிய உரிமைகள்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி தான் இந்த வந்து தினத்தை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, சீ த வேர்ல்ட் த்ரூ தேர் ஐஸ், அதாவது உலகத்தை காண வேண்டும் அவர்களின் கண்களால், அதாவது விலங்குகளின் மூலமாக பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து சில தேவைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மனிதர்களாகிய நாம் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்றதா இந்த வருடத்திற்கான கருப்பொருள். சரி சரி சரி, இப்போ தான் இப்போ எஃப்எம் ரெயின்போ டியூன் பண்ண சண்டே வைப்ஸில் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துக்க முடியும். இன்னும் எழுந்துக்கல தான், அங்கேயே பெட்டில் தான் இருக்கும். என்ன கேள்வின்னு மட்டும் சொல்லு, பாட்டை கேட்டு நாங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு. உங்களுக்கு இன்றைக்கான கேள்வினா, சுமார் 100 மேலாகி ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த புதிய பூனை வகை என்ன வகை, அதனுடைய பேர் என்ன, எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டுக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். சூப்பரான சாங் வந்து இருக்குது லியோ மூவிலேருந்து, அனிருத், லோதிகா, விஷ்ணு, இதவன் காம்போவில். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாம் எப்பவுமே சமதுளமாக.

பேக் டு த ஷோ எஃப் எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை தான் கேட்டுருக்கீங்க. எஸ் இந்த வேர்ல்ட் அனிமல் டே அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது முதல்ல வந்து இந்த உருவாக்கம் கருப்பொருளாக வந்து உருவாக்கம் பண்ணது கான்செப்டாக வந்து என்னென்னா ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஹெயின்ரிச் ஜிமர் மேன் அப்படின்றவங்க தான் வந்து என்னென்னா 1925 வந்து இந்த எப்படி மனிதர்களுக்கு ஒரு நலன் வேணுமோ அதே போல் விலங்குகளுக்கும் அதனுடைய நலன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய எழுத்துக்களாலையும் நிறைய வந்து கூட்டங்கள் போட்டும் வந்தோன்னா அதை வந்து கான்செப்சுவலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வேர்ல்டு அனிமல் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல பார்த்தோன்னா பெர்லினில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்தோன்னா எவ்ரி இயர் அக்டோபர் 4 வந்து இது வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. இந்த ஹெயின்ரிச் ஜிமர்மேன் அவருடைய ஈடுபாடு மற்றும் அவருடைய உழைப்பினால் தான் இப்போ இந்த வேர்ல்டு அனிமல் டே. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்குன்னு ஒரு கருப்பொருள் வச்சு அதனுடைய நலன்கள்லாம் பாதுகாக்கப்படுது. எஸ் இந்த கருத்துக்களை ஓர வச்சுட்டு எல்லாருக்குமே வந்து இந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குனா ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த செல்ல பிராணிகள் வாங்கணும், அது வந்து நம்ம குழந்தை பருவத்தில் இருக்கும்போது இந்த குழந்தை

பருவம்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வயசு ஆயிடுச்சு அப்படின்றது. ஓகே, இந்த குழந்தை பருவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பாக செல்ல பிராணிகள் ஏதாவது வளர்க்கணும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம கண்ணுக்கு படுறது என்னென்னா, அந்த நாய்க்குட்டி தான். அந்த நாய்க்குட்டி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட, நம்ம ரோட்டில் அலைஞ்சிட்ருக்கலையே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சதுக்கப்புறம் மொதல் அடி யாருக்கு விழும்னா, நமக்கு மட்டும்தான் விழும். ஏன்னா உனக்கு சோறு போகிறதே பெரிய விஷயம்டா, நான் இப்போ இதுக்கு பெரிய அப்படின்றா சோறு போகிறதுன்னு கேட்பாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எஸ், அந்த செல்லப்பிராணி கதையில கொஞ்சம் உரமா வச்சுட்டு இன்னைக்கு வந்து வணக்கம் சார், என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, சுமார் 100 வருஷங்களுக்கு மேலாகி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு புதிய பூனை வகை. அது என்ன வகை, அது எந்த பூனை அப்படின்றத நீங்களும் ஆன்சர் கண்டுபிடிச்சு சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜ்ல ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மூவிலிருந்து தனுஷ், ஜுனிதா காந்தி, ஜிவி பிரகாஷ்குமார், விவேக் காம்போல. ஸ்டே டியூன் ஃபம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாம் அப்பமே சமதுமா.

மக்கள் ஷோ நேரம் சரி 7:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.5 தான் டியூன் பண்ணிருக்கீங்க. எஸ் சண்டே அதுமா வணக்கம் செல்ல. இன்னைக்கு வர கேள்வி என்ன அப்படின்னா, சுமார் 100 வருஷத்துக்கு முன்னால இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபிலாம் கொஞ்சம் அப்படியே திருப்பி பார்க்கும்போது ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு புதிய பூனை வகை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில், அதாவது 100 வருஷத்துக்கு மேலாகி இப்போ தான் புதுசாக ஏதோ ஒரு பூனை வகை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பூனை அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. ஸோ நானும் சொல்லியிருந்தேன் இல்லையா, செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறது ரொம்ப ஆசையாக இருக்கும், அதில் நாய்க்குட்டி தான் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் வந்து ரீசன்ட் டைம்ஸில் பார்க்கும்போது இந்த நாய்க்குட்டி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. ஏன்னா அது குட்டி போட போன மாதிரி நம்மக்கிட்டே சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா நாய்க்குட்டியாக இருந்தாலும் நம்ம காலை சுற்றியே போய்கிட்டே இருக்குமா. ஸோ அதை பார்த்துக்கணும். எப்படி மனிதர்களுக்கு எமோஷன்ஸ் இருக்குது, மனிதர்களுக்கு வந்து ஏக்கம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே போல் வந்து என்னென்னா, இது போல் செல்ல பிராணிகளுக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே விட்டுட்டு போயிட்டால் எப்படி ஒரு குழந்தை வந்து வந்த உடனே உள்ள அம்மா எங்கே அப்பா எங்கன்னு தேடுமோ, அதே போல் தான் இந்த செல்ல பிராணிகளும் அதுவும் குழந்தைங்க மாதிரி தான். ஏன்னா அதுங்க காமிக்கிற கேர் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நம்மளையே நம்மளால் பார்த்துக்க முடியலங்க, நம்மளை சேர்ந்து வந்த அந்த பிராணி எப்படிங்க பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் எனக்கு இருக்குது. எஸ் இந்த கேள்விக்குறிக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கான பதிலும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜில் ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது, தேவரா மூவிலேருந்து தீப்தி சுரேஷ் விக்னேஷ் சிவன் அனிருத் காம்போல ஸ்டேச்சு எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலமபமே செமதுல்மா.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தன் கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
2: அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு, அது என்ன தெரியுமா? நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு, அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பற்றி சுஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டான், அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர்வலம் போய்

0: இருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான், பிச்சை போடுங்கோங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான், அரசே, உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னு. ஆனால் எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாரான். அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார், அரசே, உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சார். நகர் வலத்தை பாதையிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவு தானா, இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது, அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை. பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலி ஆகிட்டுது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க, அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா, இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை, வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்கள், இதுதான் அந்த சூஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பார்த்துங்க. நம்மால் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு, அறிவு, படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்ககிட்டெல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இதை பாருங்கள், எனக்கு 20 வயசில் ஒரு மகள், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசில் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன். 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார், உங்ககிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:34 இருக்கு. ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னா கேட்டிருக்கீங்க. இன்னைக்கான கேள்வி என்னன்னா, சும்மா 100 வருடங்களுக்கு அப்புறமா இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த புதிய பூனை வகை என்ன வகை அப்படின்றதான் கேள்வியாக கேட்டதும் நேர்கள் எல்லாமே ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் மெசேஜ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சென்னை ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டுக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு மூவிலிருந்து தனுஷ், ஏஹெச், காஷிப், சாம் விஷால், ஹர்ஷ்வர்தன், ஆர்ஜே விஜய் அவங்களுடைய காம்போல ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுலுமா.

பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போல. வணக்கம் சார், தான் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கான கேள்வி, அந்த பூனை எந்த பூனை? ரிசர்ச்சர்ஸ் 100 ஆண்டுகளுக்கு மேலாகி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த வகை எந்த வகை தான் கேட்டிருக்கோம். அலிநகரம் மகாதேவன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி, நெல்லை பாரதி, வீரதுரை, ஹீரமணி வர்மா, பாலா ஜெயச்சந்தர், திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி, நரேஷ்குமார் வைஷு தர்மபுரிலிருந்து, பொன்னியம்மன் வீடு வன்னி கணேசன், வைராஜா, மாலினிதேவி அருணாச்சலம், தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம், திருத்தணிலிருந்து ராமச்சந்திரன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பூபாலன் கோவையிலிருந்து, வேதிகா, சுதன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலிருந்து, சாமுனி குமணன்சாவிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், சுரேஷ்குமார் கீழ்கடையிலிருந்து, ஆண்டி மடத்துலேருந்து கார்த்திகேயன், எல்லாருமே குட் மார்னிங் சொல்லிட்டு இதுதான்ப்பா என்னுடைய சரியான பதில்னு சொல்லிட்டு நிறைய பதில்கள் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த வகையாக இருக்கும் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாகி ரீசண்டாக ரிசர்ச்சர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ண அந்த புதிய பூனை வகை என்ன அப்படின்றத நீங்களும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. பதில் சொல்லணும் அப்படின்னா சென்னை ஃபார் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் குவஷின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, மதுராசி மூவிலேருந்து ரவி விவேக் அனிருத் ரவிச்சந்தர் போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாம் எப்பவுமே சமதுலமா.

பட் த ஷோ வணக்கம் சென்னைதான் கேட்டுருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ 101.4ல கேட்டிருந்த கேள்வி என்னன்னா இந்த வேர்ல்ட் அனிமல் டே அதை சார்ந்து ஒரு கேள்வியாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். சுமார் 100 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ரிசர்ச்சர்ஸால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதிய பூனை வகை என்ன அப்படின்னா கேட்டிருந்தோம். மெசேஜ் பண்ணியிருக்காங்க மகராஜ், கீர்த்தன், பன்னீர்செல்வம், ரங்கராஜன் டி நகர்லேருந்து, தேனிலேருந்து ஹரிராம், சிவன் அருண், ரமா டி நகர்லேருந்து, செந்தில் முருகன் கடலூர்லேருந்து, திருநெல்வேலூர்லேருந்து ஜெயராம், ராதாகிருஷ்ணன் தேனியிலிருந்து, கௌசல்யா தண்டபாணி, திருமலைசிலிருந்து அஸ்வினி நாகராஜ், ஆனந்த முருகன், ராஜமாணிக்கம் கோபி, எல்லாருமே காலை வணக்கங்கள் சொல்லிட்டு இதுதாங்க எங்களுடைய சரியான பதில். நாங்கள் சொன்னால் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா. எஸ், இந்த பூனை வகை எந்த இடத்தை சார்ந்தது, எந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென் அமெரிக்க நாடுகளில் இந்த பொலிவியா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த பொலிவியா அப்படின்ற இடத்துக்குள்ளே நிறைய அடர்ந்த காடுகள் இருக்குது. அதில் வந்து என்ன இந்த கிளவுட் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க, பனி மூட்டம் அடைந்த காடுகளுக்குள்ளே தான் வந்துருன்னா இந்த பூனை வகை வந்து வாழுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு ரிசர்ச்லாம் போவாங்க, ரிசர்ச்சர்ஸ்லாம் போயிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 100 வருஷங்களுக்கு அப்புறமா புதுசாக கண்டுபிடிச்ச அந்த கேட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த பூனை வகை என்ன அப்படின்றத நீங்களும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி மெசேஜ் பண்ணலாம். சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே உங்களுடைய பதில் கமெண்ட் பதிவு பண்ணலாம். சூப்பரான சாங் வந்து இருக்குது வாழை மூவிக்காக, தி யுகபாரதி சந்தோஷ் நாராயணன் காம்போவில் ஸ்டேஜ் ஃபம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் சமதுமா

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் போதும் காலை
1: மதிய நேரத்திலும்
2: தண்ணி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 7:52 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை தான் கேட்டிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு வேர்ல்ட் அனிமல் டேன்னு சொல்லியிருந்தோம். அதை சார்ந்து ஒரு கேள்வி கேட்டதும், அதாவது 100 வருஷங்களுக்கு மேலாக இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சஸால் கண்டுபிடிச்சப்பட்ட அந்த புதிய பூனை வகை என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு இல்லையா? ஸோ நிறைய நேர்களும் கரெக்டாக வந்து ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. அந்த பூனை வகையினுடைய பேர் என்ன அப்படின்னா தில்காயோ அப்படின்றது தான் இந்த பூனை வகையினுடைய பெயர். இதுக்கு வந்து அந்த சயின்டிஃபிக் நேம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆராய்ச்சியாளர்கள் கொடுப்பாங்க. நம்ம பயாலஜி டைம்லலாம் படிச்சிருப்போம், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. லியோபேடஸ் தில்காயோ அப்படின்றதான் வந்து இந்த பூனை வகை, அந்த பூனை வகையினுடைய பெயர். நம்முடைய சொன்ன மாதிரி அந்த தென் அமெரிக்க காடுகளில் அந்த பொலிவியா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த பனி மூட்டம் நிறைந்த அந்த கிளவுட் ஃபாரஸ்ட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த லியோபேடஸ் தில்காயோ அப்படின்றது, நம்ம சாதாரணமாக வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா செல்லப்பாணிகள், பூனை வளர்ப்பாங்க இல்லையா நிறைய பேர். ஸோ அதை ரொம்ப சின்னதா இருக்குமா, கிட்டத்தட்ட வெறும் 1.4 கிலோ மட்டும் தான் அதனுடைய வெயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்ச்சஸ் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பூனை வகைகள்னா புலி சிறுத்தை, அதுவும் வந்து என்னன்னா பூனை வகைகளை கொஞ்சம் ஹையர் கேட்டகரியில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த புலி பூனைகளுடைய டிஎன்ஏலாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய டிஎன்ஏ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புதிய பூனை வகை என்ன, சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல் அப்படின்னு சொன்ன இல்லையா, கடைசியாக வந்துன்னா 1923 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த புதிய பூனை வகையினுடைய பேர் என்ன அப்படின்னா லியோபேடஸ் தில்காயோ அப்படின்றது தான் சரியான பதில். நம்முடைய நேயர்களும் சரியான பதில் சொல்லியிருந்தாலும் எல்லாருமே ஒரு ஆஹா ஓஹோ பாராட்டுகள் சொல்லிட்டு, லாஸ்ட் சாங் இட்லி கடை மூவிலிருந்து தனுஷ், ஸ்வேதா மோகன், ஜி வி பிரகாஷ் குமார் பாங்கல் புராண பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியோன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலமபூமி சமதுளுமா.

பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரபெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லைப் பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை

அணிவகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் ஃபிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

குட் மார்னிங் சென்னை, நேரம் சரியா 8:03 ஆயிட்டு இருக்கேன். ரெயின்போ 101.4 தான் டியூன் பண்ணுங்க. ரஷ் ஹார் ரெயின்போ கேட்க போறோம். என்னதான் வந்து இன்னைக்கு கூலா ஜாலியா பொறுமையா வைப் பண்ணிட்டு சண்டேல பொறுமையா நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த ரஷ் ஹார் அப்படின்றது இருக்கதான் செய்யும். அந்த ஒர்க்கிங் டேல கண்டினியூஸா நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் செட் ஆயிருக்கும் இல்லையா. ஒரு சில பேர் வந்து அலாரம் நம்ம கண்டிப்பா ஆஃப் பண்ணிருப்போம், இருந்தாலுமே அந்த பயாலஜிக்கல் கிளாக் என்ன பண்ணுனா டக்குன்னு 6 மணிக்கு எழுந்துரு அப்படின்ற மாதிரி எழுந்து ஃபர்ஸ்டே நம்ம சாமி ஆடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம தூங்கிடுவோம். அது வேற விஷயம் வச்சுங்களேன். 10-11 மணிக்கு ஆகி ஸ்ட்ரைட்டா நம்ம பிரன்ச் இல்ல, லஞ்ச் மட்டும் தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் இல்லாம எஃப்எம் ரெயின்போ டியூன் பண்ணிட்டு பக்கத்துல அப்படியே பாட்டு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா ரஷ்யா ரெயின்போ சூப்பரான பேப்பி சாங்ஸ் எல்லாம் பயில பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. தசரா மூவில இருந்து அனிருத் தி முத்தமிழ் சந்தோஷ் நாராயண் காம்போல ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாம் அப்பமே சமதுரமா சண்டே வைப்ஸ் தாங்க.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: Let the celebrations begin. நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ. நேரம் சரி 8:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. பெப்பி சாங்ஸ் பயில பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சாங் தர்மதுரை மூவிலிருந்து மதிச்சியம் பாலா யுவன் சங்கர் ராஜா காம்போல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேஜ் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்பமே சமதுருமா.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
1: ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: எஸ் எஃப்எம் ரெயின்போல ரஷ்யா ரெயின்போ கேட்டிருக்கும். அடுத்த சாங் இறுதி சுற்று மூவிலிருந்து ஷான் ரோல்டன் முத்தமிழ் சந்தோஷ் நாராயண் கோமல் வந்துட்டு இருக்கு ஸ்டேஜியோ எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாம் சமதுல்மா.
1: அஞ்சு நூறு தாள பார்த்து ஆட்டம் போடுற

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: கண்ணம்மா கண்ணம்மா,
2: என்னங்க
1: குழந்தை என்ன பண்றான்?
2: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்க பிள்ள இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
2: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
2: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

த ஷோ ரஷ் ஹார் ரெயின்போ தான் கேட்டுருக்கேன் எஃப்எம் ரெயின்போ 101.4ல. நெக்ஸ்ட் சாங் கொடி மூவிலேருந்து வந்துட்டு இருக்கு, விஜய் நரேன் விவேக் சந்தோஷ் நாராயணன் கம்போசிஷனில் சூப்பரான பாடல் ஸ்டேஜ் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் செம்மதுமா.

0: ரெயின்போ எஃப்எம் 101 கொலினாலும் இங்க எல்லாமே சமதுளு.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எனக்கு சரியா 8:26 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் சாங் சங்கில் ரஜினி முருகன் மூவிலிருந்து திவாகர், கல்பனா, ராகவேந்திரா, யுகபாரதி, தி இமான் கோம்பால் வந்துட்டு இருக்கு சாங். ஸ்டேஜ் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே.

0: கூலு. நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ நேரம் சரி 8:32 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.1 டியூன் பண்ணுறீங்க. ரஷ் ஹா ரெயின்போ கேட்டிருக்கீங்க. எஸ் சண்டே வைப்ஸில் திருப்பி சாங்ஸ் கேட்கும் போது அது வேறு லெவல் வைப் இல்லையா. பக்கத்தில் ரெயின்போ மட்டும் டியூன் பண்ணிக்கிங்க. எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் இது வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும். ரெயின்போ மூவிலேருந்து சூப்பரான சாங் வந்துருக்கு. சந்தோஷ் நாராயணன், கு கார்த்திக், அனிருத் ரவிச்சந்திரன் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுவுமா.

ஓவியா நோ வேணாயா, லவ்வியா வாட்டியா நீ பாவோயா, டாவியா நோவியா நோ வேணாயா, லவ்வியா பாட்டியா நீ வெறி சோகம்யா, நெஞ்சில அம்பு விட்ட சிட்டி.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ. ரஷ்யா ரெயின்போவா கேட்டிருக்கீங்க. ரஷ்யா ரெயின்போவில் அடுத்த சாங் தெரி மூவிலேருந்து டி ராஜேந்தர், ஜி வி பிரகாஷ் குமார், சூனு கக்கார், ரோகேஷ் அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் போய் சமதுமா.

0: 101.4 இனி எல்லாமே தூள். செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: Rush Hour Rainbow. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ. ரஷ்ஷா ரெயின்போ தான் கேட்டிருக்கேன். ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.4ல ரஷ்ஷா ரெயின்போவில் அடுத்த சாங் கருப்பன் மூவிலேருந்து பெனிதயால் யுகபாரதி டி இமான் காம்போவில் சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.4 இங்கே எல்லாமே பூமி சமதுல்மா.

பேக் டு த ஷோ ரஷ் ஹார் என்பதை கேட்டிருக்கீங்க. இப்போ பீஸ் சாங்ஸில் அடுத்த சாங் ஜெகமை தந்திர மூவிலேருந்து தனுஷ் சந்தோஷ் நாராயணன் தி விவேக் அவங்களுடைய காம்போ சூப்பரான பாடம் இருக்கு. ஸ்டேடியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எலமபூமி சமதுருமா.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
1: ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பட் த ஷோ நேரம் சரியாக 8:54 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆ ரெயின்போவாக கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் சாங் சங்கில் திருச்சிற்றம்பலம் மூவிலேருந்து தனுஷ் ஆண்டனிதாசன் அரிரத் காம்பல் சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுளுமா.

0: தாய்க்கலவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 தொடர்வது
2: ரெயின்போ ராப்.

எஸ் நேயர்கள் இணைவது ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான். சண்டே மார்னிங் அப்படியே கொஞ்சம் மெதுவாக நகரக்கூடிய அந்த நேரத்துக்கு கொஞ்சம் வேகம் கொடுக்குற மாதிரியான ஒரு இசை, சோர்வாக இருக்கக்கூடிய மனசுக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி. வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் சும்மா ஓய்வாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இல்லை காலையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் உங்கள் ராஜி. ஸோ நிகழ்ச்சியில் முதல்ல என்ன பாட்டு கேட்க போகிறோம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான். நான் சொன்ன மாதிரி பாடல்களில் ஒரு சில பாடல்கள் ஒரு மெலோடி அழகா இருக்கும், இசை அழகா இருக்கும், லிரிக்ஸ் அழகா இருக்கும். சில பாடல்கள் அந்த எனர்ஜி அப்படியே கூட்டுற மாதிரி கேட்ட உடனே ஆட வைக்கும். அதுதான் நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிற பாடல்கள். ஸோ அந்த வகையில் அடுத்து ஒலிக்க போகிற பாடல் வேதாளம் திரைப்படத்திற்காக அனிருத் மற்றும் பாட்ஷா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். அனிருத்தோட இசையில்

0: ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்கடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற? என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கும். நேரம் 9:15 ஆகிக்கிட்டு இருக்க. இந்த ஃபாஸ்ட் பீக் சாங்ஸ்க்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னா, நம்ம மூடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த எனர்ஜிக் மூடுக்கு நம்ம வரும்போது மனசு அப்படியே வந்து லேஸாகிடும். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி, உற்சாகப்படுத்துகிற மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி பாடல்கள் கேட்டாலே போதும். ஸோ அந்த வகையில் அடுத்து வரப்போகிற பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திற்காக அனிருத் பாடியிருக்கக்கூடிய அழகான பாடல். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.
2: Michael. Hello.

0: The Chennai Silks. Let the celebrations begin.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
2: ஒரு நாளில் எப்போல்லாம் நமக்கு எனர்ஜி குறையுதோ அப்போல்லாம் ஒரே ஒரு பாட்டு போதுங்க இந்த ஃபாஸ்ட் பீட் சாங். ஏன்னா லைஃப் இட் செல்ஃப் ரிதம். ஏன்னா ஒரு ஒரு ராகத்தோட ஒரு தாளத்தோட ஒரு ஒரு மூமெண்ட்லேயே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளை எப்போவுமே பாசிட்டிவாகவே யோசிக்க வச்சுட்டு இருக்கும். அந்த வகையில் நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற பாடல் பேட்ட திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத்தன் இந்த பாடியிருக்கக்கூடிய பாடல்.
3: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
4: தட்டாட்டம் தாங்க தர்லாங்க சாங்க உள்ளார வர

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய ஒன்னு மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில அப்படியே உங்களை ஆட வைக்கிறதுக்காக அடுத்து வரப்போற பாட்டை ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திற்காக அனிருத் பாடி இருக்கக்கூடிய பாடல் இமானன் இசையல்.

0: Let the celebrations begin.
1: ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் 25 நொடிகளுக்கு நேர்களை இணைவதோ ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான். ஸோ ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில அடுத்து வரப்போற பாடல் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திற்காக ஆந்தனிதாசன் பாடியுள்ள பாடல் அனிருத்தோட இசையில.

உருவாக்கி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாட்டு அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், ஆஷா போஸ்லே மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஏ ரஹ்மானோட இசையில.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோலு.
1: ஹே, ஆஃப்டர்நூன் மூவி போலாமா?
2: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்.
2: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
2: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
2: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
2: வலிமைக்கு
1: உணவு,
2: அமைதிக்கு
1: இசை,
2: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
2: சோகமானா
1: புத்தகம் டா.
2: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாம். ரைட்,
2: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் இணைகிறோம். ஸோ நீங்க என்ன வேலை வேணாலும் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கலாம், சமைக்கலாம், கிளீன் பண்ணலாம், இல்லை ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கலாம். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பின்னாடியே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பீட் சாங் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலை ரொம்ப ஒரு சோர்வே இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த வகையில் ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ். ஸோ அதில் மாஸ்டர் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் கானா பாலச்சந்திரன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ.

சப்ப பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா.

அப்படியே எங்கேயும் போகாம அப்படியே ஆடிட்டே இருக்கிற மாதிரி அடுத்த பாட்டு என்னை எறிந்தால் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் கானபாலா பாடியிருக்கக்கூடிய பாடல் ஹரிஷ் ஜெயராஜோட இசைல.

ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எப்படி இந்த ஒன் ஹவர் போச்சு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லைங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக வரப்போகிற பாடல் வேட்டையன் திரைப்படத்திற்காக சித்தார்த் பசூர் மற்றும் அறிவு இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். அப்படியே ஸ்டேட்யூனாக இருந்துகிட்டே இருங்க. 10 மணிக்கு கெட் செட் கோல நானும் கலையும் ஒரு சூப்பர் கேம் உங்களுக்காக எடுத்து வந்துட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள்.

0: വെച്ച എരവളാണ്.
1: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரபெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய ரயில் அமைச்சகம் கூறியுள்ளது. முல்லைப் பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினமான இன்று நாட்டின் விடுதலைக்காக அவர் ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவு பெறுகிறது. இப்போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: குட் மார்னிங் மக்களே, நேரம் சரியாக 10:03 ஆயிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 1.5 தான் சீன் பண்ணுறீங்க. எஸ் 10 மணி ஆனோடனே எஃப்எம் ரெயின்போவில் சண்டே வைப்ஸில் கெட் செட் கோ தான் விளையாட போகிறோம். ஆல்ரெடி வந்து ராஜி வேற கியூ கொடுத்தாச்சு. கரை கூட நான் ராஜி கூட நாங்கள் கெட் செட் கோவில் ஏதோ ஒரு பெரிய கேம் வந்து பெரிய புதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரில்லியன் கேர்ள் ராஜி. ராஜி, என்ன கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா, நம்ம நேயர்களோட மெமரி பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால எஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் மெமரி கேம்.
0: ராஜி வந்து மெமரியில் கிங், குயின், எல்லா பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துருவீங்க.
1: கண்டிப்பா இல்ல,
0: அந்த மெமரி பவர் எனக்கு இருக்கான்னு கொஞ்சமா யோசிச்சிங்களா ராஜி?
1: இல்ல இல்ல, நம்ம வந்து நம்மள யாராவது கேள்வி கேட்காம நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம், அதுதான் நம்மளோட வேலை.
0: ராஜி, உங்களுடைய ஸ்டான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. கேள்வி கேட்டுருக்கணும், ஆன்சர் நமக்கு தெரியலனாலும் என் கூடயும் ராஜி கூடயும் இன்னைக்கு கெட் செட் கோல மெமரி கேம் விளையாடணும் அப்படின்னா, ஃபோன் ஹெல்ப் பண்ணுங்க. 0449928600 3852 0553 5454 அப்படின்ற ரெண்டு நம்பர்ல டக்குன்னு எடுத்து கால் பண்ணீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க கூட கேம் விளையாடுறதுக்கு.
1: கண்டிப்பா கலை, நம்ம நேயர்களை வந்து நம்ம குறைச்சி எடை போட முடியவே முடியாது. ஏன்னா நம்ம வேணா மெமரியில ரொம்ப வீக்கா இருக்கலாம், ஆனா நேயர்கள்லாம் அப்படியே அடிச்சு தள்ளி அப்படியே எல்லா ஆன்சரையும் கரெக்டா கிட கிட கிடன்னு சொல்லிடுவாங்க.
0: நான் இந்த ஆட்டையில உங்களை சேர்க்கவே மாட்டேன். ஓகே, ஒரு சாங் கேட்டு வந்துடலாம். சாங் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தென் நம்ம லிசனர்ஸ் கூட
1: கண்டிப்பாக
0: சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு. கங்குவா மூவில இருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் கம்போசிஷன்ல, விவேக் லிரிக்ஸ்ல, லவிதா லோபோ அண்ட் டிஎஸ்பி அவங்களுடைய வோக்கல்ஸ்ல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.
2: Hey, trippin' up, trippin' away. Hey, trippin' up, trippin' away. Hey, trippin' up, trippin' up, trippin' up.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பாத்துருவோமா?
1: கண்டிப்பா பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: கார்த்திக் இஞ்சமாக்கம்.
0: சரி, உங்களுக்கான கேள்விக்குள்ள டைரக்டா போயிருவோமா?
2: கேளுங்க.
0: கனவுகள், முறுக்கு, கைமணம், தண்ணீர் தொட்டி, மின் விளக்கு, பாடல், மேகம், தேன்கூடு, சமையலறை, சங்கீதம்.
2: பாடம், சமையலறை, தண்ணீர், விளக்கா?
1: விளக்கு அழிச்சாச்சு உங்களுக்கு. மூன்று வார்த்தை போதும் உங்களுக்கு விளக்கு அழிச்சிருந்தாங்க.
0: மின் விளக்கு, அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாடம் இல்ல, பாடல், தண்ணீர் தொட்டி. தண்ணீர் சொன்னீங்க, தண்ணீர் தொட்டி.
1: ஞாயிற்றுக்கிழமை
3: நல்லா போயிட்டு இருக்கு,
1: சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் வந்து அந்த மெமரி கேம், உங்களுடைய மெமரி திறனை வந்து ட்ரெஸ் பண்றதுக்கு ஒரு 10 வார்த்தைகள் கொடுக்க போறேன், சரிங்களா? நல்லா கவனிச்சு கேளுங்க. அந்த 10 வார்த்தை நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்க 10 வார்த்தையை டக் டக்னு அடிக்கணும், ஓகே? சரி. மஞ்சள், குளிர்சாதனம், வானொலி, திரைப்படம், பொத்தான், காலணிகள், நகம், குடுவை, மாலை, பரிசு.
3: மஞ்சள், குளிர்சாதனம், வானொலி, பொத்தான், பரிசு. சொன்னீங்களே, மறந்து போயிடுச்சு.
1: சூப்பரா சொன்னீங்க. 5 வார்த்தை டக்கு டக்கு சொல்றீங்க.
3: நன்றி
1: நன்றி நன்றி சார். அதாவது எனக்கு அந்த 10 வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே மறந்து போகுது என்ன வார்த்தை நான் முதல்ல சொன்னேன். ஆனா அவங்க அந்த அளவுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: அதனால நம்ம நேயர்களை வந்து நம்ம குறைச்சே நினைக்கவே முடியாது.
1: என்ன நீங்க குறைச்சு தான் இட போடணும், எனக்கு அந்த அளவுக்கு மெமரி பவர்ல இல்ல. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் கலை சார், ராஜ் மேம், ரெண்டு பேரும் காலை வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கங்கள். சிங்கசோழன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கலாம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தைகளுக்குள்ள போயிடலாமா?
1: அம்மிக்கல்,
0: உப்பு, இருட்டு, சாவி, தாளம், ஊதுபத்தி, மழை மேகம், நடைமேடை, நாட்காட்டி, நேரம்.
2: நாட்காட்டி, நடைமேடை, நேரம், தாளம், அம்மிக்கல்,
0: கடகடன்னு சொல்லிட்டீங்களே.
1: ஆமா, பின்ன மறந்து போச்சுனா,
2: மறந்து போச்சுனா, நடைமேடை சொல்லிட்டேன், வேற நாள் காட்டி
0: சொல்லிட்டீங்க, நடைமேடை, நாள் காட்டி, நேரம் சொல்லிட்டீங்க,
2: போயிடுச்சு.
0: சரி, 5 வார்த்தைகள்
2: இல்லனா வராது.
1: ஆமா, கரெக்ட்.
0: 5 மார்க் வாங்கிட்டீங்க, பாஸ் மார்க் கிளப் பண்ணிரலாம் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி சார்.
2: அப்ப கூட பாடற மார்க் தான் வந்திருக்கேன்.
1: பாஸ் ஆயிட்டீங்க சார். நான் பாஸே ஆகல முன்னாடி.
2: நன்றி மேம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்மா.
1: ஈஸியா சொல்லுமா? சரி, அப்ப நான் தான் உங்களுக்கு

0: டிஷ்யூ பேப்பர் கொடுக்கணும். சரி சொல்கிறேன், கேட்டுக்குங்க சரிங்களா. கற்கண்டு, கணினி, பாடல். ஓ, நான் கேட்கறதுனால என்ன வைக்கிறீங்க. சரி ஓகே, திருப்பி
1: சொல்றேன்.
0: கற்கண்டு, கணினி, பாடல், இனிமை, எண்கள், மரம், தொட்டி, கண்ணாடி, வெள்ளம், மின் விசிறி.
1: அவர்
2: வேற பொறுமையா தான்
0: சொன்னாரு. அதாவது என்ன ஒரு குடும்பம்னா, என் கூட வந்து டீச்சர் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து ஸ்ட்ரிக்டாக இதுதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாரும் வந்து என்னை தப்பாக எடுத்துக்கூடாது. உங்களுடைய ஞாபக சக்தி திறனை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எனக்கு டயல் பண்ணுங்கள்.
2: எண்கள் 298600038 அல்லது 295205554
0: அப்படின்ற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ராஜியும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 10 வார்த்தைகளை உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, சண்டே வைப்ஸை கெடுக்கிறதுக்காக, உங்களுடைய ஞாபக சக்தி திறனை வந்து
2: பாக்குறதுக்காக அப்படி சொல்லலாம்.
0: எஸ் டீச்சர், கண்டிப்பா உங்களுடைய சுறுசுறுப்பை நாங்க கண்டிப்பா வந்து செக் பண்ண போறோம். ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ரெட்ரோ மூவில இருந்து சூப்பரான சாங் ஸ்ரீராம், சந்தோஷ், நாராயணன், விவேக் கம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டீரியோ எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: பேக் டு த ஷோ. நேரம் சரியா 10:00 ஆயிட்டு ஃப்ரம் ரெயின்போ 101.4 டியூன் பண்ணுறீங்க. கெட் செட் கோலா என் கூடயும் ராஜி கூடயும் வந்தா மெமரி கேம். உங்களுடைய ஞாபக சக்தி திறனை வந்து காலையிலேயே நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் ஆகிட்டோம்.
1: அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கெல்லாம் எப்படி நீங்கெல்லாம் தூங்கலாம் அப்படின்னு எழுப்பி உக்காத்தி வச்சு உங்களை வந்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் தயாராக இருக்கோம்.
0: நாலாம் அரை தூக்கத்துலேயே நான் ரொம்ப மெமரி மெமரி செய்கிறார் இருப்பேன். நல்லா பாருங்க மெமரி சொல்லும் போது
1: எப்படி ஒரு ரோல் ஓவர்,
0: அந்த ரோல் ஓவரில் அந்த அளவுக்கு மெமரி ஷேர் பண்ணானே. ஓகே, அடுத்து நீங்கள் வணக்கம் ரெயின்போ.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர்.
2: எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க கூட பேசுறதுல, நானும் சூப்பரா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான மெமரி கேம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க.
1: சரி, உங்களுக்கான வார்த்தைகளுக்குள்ள போயிடலாமா?
2: ஆமா ஆமா.
1: பூட்டு, ஒலிபான், திரைப்படம், தின்பண்டம், செல்பேசி, அழகு, ஆடை, கையுறை, ஊசி நூல், பாடல்.
2: அழகு, ஆடை, ஊசி நூல், பாடல், தின்பண்டம், செல்பேசி, ஒளித்திறன்.
1: ஒளித்திறன், சரி ஓகே. வாங்க.
2: திரைப்படம் அவ்வளவுதான் மேம் எனக்கு தெரிஞ்சது.
1: ஓகே, ஏழு வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க, எட்டாவது வார்த்தையில கொஞ்சம் வந்து ஒளித்திறன் சொன்னீங்க, கரெக்டா? ஒளிப்பான
0: ஒரு அரை மாதிரி கொடுத்துடலாம், அதான் ஒளின்னு சொல்லிட்டு.
1: எட்டு வார்த்தைகள் இருக்கிறதுல வந்து ரொம்ப ஹையஸ்ட், நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க மிஸ் பண்ணது ரெண்டே வார்த்தை தான், பூட்டு கையுறை, அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க.
2: ஒவ்வொரு
1: இன்னும் அப்படியே ரொம்ப அப்படியே
0: வந்திருப்பாங்க. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
3: வி மோகன், சென்னை 84.
0: மோகன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: சூப்பரா இருக்கீங்க. ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா என் வாய்ஸ் எனக்கு எக்கோ அடிக்காது.
3: இன்னும் ஒரு நிமிஷம். பண்ணிட்டேன்.
0: பண்ணியாச்சு இல்லையா? சரி, உங்களுக்கு நான் அந்த 10 வார்த்தைகள் கொடுத்துருவா?
3: சொல்லுங்க.
0: நகவெட்டி,

0: தபால், எண்கள், விளக்கு, மெத்தை, மருந்தகம், பேருந்து, அஞ்சல், செம்பருத்தி, வசந்தம்.
1: ஓகே.
0: ம், சொல்லுங்க.
1: வசந்தம், செம்பருத்தி, அஞ்சல், பேருந்து, மருந்து, நகவெட்டி, தபால், விளக்கு, எண்கள்.
0: சொல்லல, ட்ரைனிங்ல சூப்பரா இருக்கீங்க. ஓகே சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி சார். அதாவது இப்ப ட்ரைனிங் வர ஒரு சீக்ரெட் வர சொல்லிட்டீங்களா, நம்ம கேட்கற வார்த்தைகளை அவங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சண்டே எதுவுமா காலைல இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட வச்சிருக்கீங்க டீச்சர், ராஜி டீச்சர், நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க எல்லாரையுமே. அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ,
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க
3: பேசுறீங்க?
2: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். உங்களுக்காக குவெஸ்டினோட ரெடியா இருக்காங்க ராஜி
2: மாமா.
3: கேட்கலாமா? சரி. வானொலி, கதவு, கம்பிகள், பேச்சு, தக்காளி, வாய்ப்பாட்டு, நடனம், நட்பு, இமைகள், சிரிப்பொலி,
2: நிறைய போதும்.
3: 10 வார்த்தைகள் தாங்க.
0: இதுக்கப்புறமா
3: வரவங்க அதுக்கப்புறம் கேட்பாங்கல்ல, இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டின்னு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. சொல்லிட்டீங்களே, வானொலி, கதவு, பேச்சு,
2: போட்டி, நடனம்,
3: நடனம், கரெக்ட்.
0: போடுங்க, ஏன் இசை நாடகம் எல்லாத்தையும் போட்டீங்க, முடிஞ்சிடும் நமக்கு.
3: நான்கு வார்த்தைகள், நான்கு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: நன்றி சார், நன்றி, நன்றி. ஸோ லிசனஸ் எல்லாமே சூப்பராக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா, அந்த மெமரிஸ் பண்ணுறது, அந்த சண்டே எதுவுமா ஒர்க்கிங் டே இல்லாமல் வீக் எண்டில் வேறு கேட்குறோமா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு விடவே டைம் கொடுக்கும்.
3: சண்டே அன்றைக்கி சுறுசுறுப்பாக இருக்கணும், அப்போதான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்.
0: எனக்கு யாரோ பின்னாடி குச்சி எடுத்து மண்டை மேலே அடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நேயர், வணக்கம். ரெயின்போ,
4: வணக்கம். சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா சார்.
0: ஹேமாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எண்ணெய், நகைச்சுவை, புறா கூடு, அலைகள், மக்கள், வனம், யானை, மேகம், தேனி, சமையல்.
4: தேனி கடைசி
0: சமையல்.
4: சமையல், எண்ணெய், புறாக்கூடு, அலைகள், மக்கள், வனம், யானை, மேகம், தேனி.
0: கடைசியா சொன்னதே மறந்துட்டீங்க நீங்க, தான் லாக்ஸ் வெஞ்சு முடிவு பண்றீங்க. சூப்பர்மா, எட்டு வார்த்தைகள், எட்டு வார்த்தைகள் சொல்லிட்டீங்க. சமையல், சமையல் மறந்துட்டீங்க, லாஸ்ட் தான்
4: கேட்டீங்க.
0: ஓ, பாத்தீங்களா,
3: இதுக்குதான் எந்த கேம் எப்படி விளையாடணுமோ அப்படி நம்ம விளையாடணும்.
0: என்ன
3: ஆகும்னா, நம்ம ஒரே விஷயத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்மளுடைய அந்த கவனச்சிதறல் சொல்லுவோம் இல்லையா, அது குறைஞ்சு நம்ம ரொம்ப கவனமா ஒரு விஷயத்துல எப்படி நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி நம்ம வைக்கிறது, அதுக்காக தான் இந்த கேம் நிஜமாவே.
0: கண்டிப்பா, ராஜி சொன்ன மாதிரி இப்ப என் ஃபோக்கஸ் எங்க போகுதுன்னா, அடுத்து பாட்டு என்ன போட போறோம்னு என் ஃபோக்கஸ் போக போகுது. ஜெயிலர் மூவில இருந்து சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. அனிருத் சூப்பர் சூப்பர் காம்போல ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாம் எப்பவுமே செமதுளுமா.
5: ஏய், நினைச்சுமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: நேர்களே, பேக் டு தி ஷோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைகிறோம். நான் உங்கள் ராஜி, என் கூட
1: கலை. எஸ், அட்டெண்டன்ஸ் போடாச்சு காலே.
0: சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாப்போமா.
1: எஸ், வணக்கம் ரெயின்போ.
2: காலை வணக்கம் ராஜி மேடம் அண்ட் கலை சார்.
1: வணக்கம்.
0: காலை வணக்கங்கள். யார் எங்கிருந்து?
2: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட் மேடம்.
0: வெங்கட் சார், சரி. உங்களுக்கான வார்த்தைகள் எண்கள் சொல்லட்டுமா? ஆ, சரி. எண்கள், தமிழ், புத்தகம், எழுத்தாணி, கண்ணிமை, கிண்ணம், அணிகலன், தோசைக்கல், மறதி, தூக்கம்.
2: மறதி, தூக்கம், தோசைக்கல், கிண்ணம், தமிழ், புத்தகம், எண்கள், கண்ணிமை.
0: எட்டு வார்த்தைகள். சூப்பர். எட்டு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பர் சார், காலையில டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
3: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் சார். சார்
1: செல்வம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கீங்க நீங்க?
1: சூப்பரா இருக்கேன். உங்களுடைய ஞாபக சக்தியை நான் டெஸ்ட் பண்றதுக்காக உங்களுக்கு பத்து வார்த்தைகளை சொல்லிடுவா?
3: சார் ட்ரை பண்றேன்.
1: கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பார்வை, இரவு, உணவு, கால்பந்து, மிதிவண்டி, விரிப்புகள், அலமாரி, மோதிரம், நாற்காலி, ஞாயிறு.
3: பார்வை, இரவு, நாற்காலி, படிப்பு.
1: படிப்பா?
3: இந்த மாதிரிச்சா?
1: ஓ, ஏன் ஞாபக சக்தியை நீங்க ட்ரை பண்றீங்க, டெஸ்ட் பண்றீங்க? என்ன பார்த்தேன் வணக்கம் இணைப்புல இருக்கீங்க, யாரங்க பேசுறீங்க?
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோபி, எப்படி இருக்கீங்க?
0: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லட்டுமா?
4: எத்தனை வருங்க? அஞ்சு வருமா?
0: பத்து வார்த்தைகள். நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவு வரும்.
4: சின்ன
0: சின்ன வார்த்தைகள் தான், ரொம்ப பெரிய வார்த்தைகள் எதுவுமே இல்ல. கண்டிப்பாக முயற்சி திருவனை ஆக்கும் எப்பவுமே. உணவு, தூக்கம், சூரியன், அலைகள், பறவை, தென்மதுரை, மலர்வனம், பூங்காற்று, தத்துவம், வசந்தம்.
4: உணவு, தூக்கம், பூங்காற்று, பறவை, தத்துவம், பூங்காற்று
0: சொல்லிட்டீங்க.
1: ஒற்றுமை, கனவு, மின்விளக்கு, தொலைநோக்கு, உறக்கம், சிற்றுண்டி, பற்பசை, விளையாட்டு, கோலம், ஆணி.
5: பற்பசை, விளையாட்டு, கோலம், சிற்றுண்டி, மின்விளக்கு, தொலைநோக்கி,
1: கண்டிப்பா உங்க போக்கஸ்ல எனக்கு வரவே வரலாம்.

0: நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க நாங்க எழுதி வச்சிருப்போம், நீ இல்ல நானே மனப்பாடம் பண்றதா டீச்சர் முன்னாடி உட்கார்ந்து.
1: நீங்க எழுதி வச்சு சொல்லல, இப்ப நான் நீங்க சொல்றது அழகா எழுதுவாங்கன்னா
0: எழுதிருவாங்க.
1: அந்த நான் கிரையத்தை சொல்லலான்ட்டுதான் நான் வெளியில தான் நிக்கிறேன்.
0: புரியுது, புரியுது.
1: சொல்லலாம் கூட
0: கொஞ்சம் அடிச்சு விட்டுலாம் 10 வார்த்தையும். சரிம்மா, நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.

0: பேருந்து எலுமிச்சம் பழம், அப்புறம் புகைப்படம் சொன்னீங்களா?
1: கொஞ்சம் பாவம் பசங்க,
2: கலை சொல்லிட்டா பிள்ளை கிடையாது.
1: ரொம்ப நன்றிங்க. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம் ராஜி, அதுக்கப்புறமா கெட் செட் கோல கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் அப்போமே சமதுளுமா.

0: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 10:45 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 கேட் செட் கோதா விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஞாபக சக்தியை திறனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த காலத்தில் யார் பார்த்துனா இல்லையா ரஜி?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கலை.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். யாருங்க இந்த பேசுறீங்க? ராகவன். எப்படி இருக்கீங்க? அயன் ராகவன்.
2: சைதாப்பேட்டை.
0: ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. சைதாப்பேட்டை, அயன் ராகவன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: மின்னல், பூந்தொட்டி, கரண்டி, பற்பசை, ஒலிபெருக்கி, நாற்காலி, மெத்தை விரிப்பு, மருந்து பெட்டகம், கண்ணாடி, பேருந்து.
2: மின்னல், கரண்டி,
0: கரண்டா?
2: சரி, ஓகே ஓகே. நன்றி
1: நன்றி
0: நன்றி சார். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யாரங்க இந்த பேசுறீங்க?
3: வணக்கம். கோகுலரத்தினம்.
0: கோகுலரத்தினம்.
3: கோகுலரத்தினம்.
0: ரத்தினம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சார் பேசுறேன், கலை. ஆ, உங்களுக்கான 10 கொடுத்துருவா? நேரம், குரல், இஸ்திரி பெட்டி. நேரம், குரல், இஸ்திரி பெட்டி, நெருப்பு, விளக்கு, வெளிச்சம், புன்னகை, காகிதம், பூ, எண்கள்.
3: நேரம், விளக்கு,
0: மேற்கு, எல்லாமே சொல்லிட்டீங்க. எல்லாத்துலயும் எல்லா திசைகள்லாம் சொல்லிட்டீங்க. நேரம். அப்புறம் வேற லெவல் சார். நீங்க
3: என்ன
0: புரியல, எவ்வளவு அமௌண்டா? நீங்க தான் எனக்கு அமௌண்ட் அனுப்பணும். நன்றி சார், நன்றி. அதாவது எக்ஸாம் ஷீட்டில் கூட எனக்கு இது மாதிரி தான், க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் தெரியும், ஒரு லைன் தான் தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு லைனே ஒரு 10 எழுதுற மாதிரி, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, விளக்குன்றாரு நம்ம. அடுத்த நேர் யாரும் பார்த்துக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம். வாழ்க வளம். மடித்தோக்கம் கோபாலன். சேமா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: மக்களும் இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், ஃபர்ஸ்ட் சார் இருக்கேன்.
0: கோபாலன் சார், உங்களுக்கான 10
1: வார்த்தைகள். கண்கள், தலையணை, மின் விசிறி,

0: எழுதுகோல், விளக்கு, கைவளையல், திராட்சை, புத்தக அலமாரி, குளிர்சாதன பெட்டி, மோதிரம்.
1: மோதிரம், புத்தக அலமாரி, கண்கள்,
2: மறந்து போயிருச்சே அப்படின்றாங்க. எஸ், நீங்களும் போன் எடுக்க டயல் பண்ணுங்க. 0449-298-6003-8
0: மற்றொரு எண் 2952-5254.
2: அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க? துருவம், காலை, இனிமை, வரிசை, பாதை, எண்ணம், மரங்கள், இன்சொல், அழகு, கொலுசு,
3: பின்னல்,
2: போதும் நமக்கு. 2 மார்க் வாங்கியாச்சு, அது போதாதா சண்டே? நன்றி சார், நன்றி,
0: நன்றி, நன்றி.
2: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: நானுமே கொளறதா செய்வேன், சரியா?
2: உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமமா, நீங்க அதுக்கும் மேல. நானும் அந்த கேட்டகரி
4: தான்.
0: பூக்கள், காதல், கிளி, வண்ணம், நீலம், மௌனம், மலை, சங்கீதம், கப்பல், தாலாட்டு.
4: பூக்கள், வண்ணம், தாலாட்டு, சங்கீதம், நிறம், சவுண்டம், நீலம் என்ற சொன்னீங்க.
0: ஆமா, நீலம், கரெக்ட்.
4: நீலம், அதுக்கப்புறம் தெரியலங்க.
0: 5 வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: 5 வார்த்தைகள் பாஸ் மார்க். நன்றி,
0: நன்றி, நன்றி.
2: வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
2: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
5: மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
2: நித்யாமா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன். உங்களுக்கான வார்த்தைகள் கொடுத்துருவா?
5: சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்றீங்க.
2: பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? கொடுக்கவா? நறுமணம், காற்று, வண்டி, சாலை, துண்டு, எழுத்து, திங்கள், மின்னல், பூந்தொட்டி, இயந்திரம்.
5: நறுமணம், மின்தொட்டி, பூங்காற்று, எழுத்து, எண்கள், வேற என்னது? பூங்காற்று.
2: எத்தனை வாட்டி பூங்காற்று வந்துகிட்டே இருக்கு? நறுமணமும்
5: வந்துகிட்டே இருக்கா?
2: காலைல ஒரு 10 நிமிஷம் மாத்திரை சாப்பிடற மாதிரி 10 வாட்டி விளையாடிடுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானே உங்க முன்னாடி ட்ரைனிங் எடுத்து வரணும் போல இனிமேல விளையாடுறதுக்கு. ஸோ ராஜி சொன்ன மாதிரி, ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாடுங்க. குழந்தைங்க கூட விளையாடும் போது கூட இப்போலாம் வந்து நிறைய பேர் ஃபோன் கொடுத்துட்றாங்க, டிவி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடணும்னா அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம வந்து லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் செய்வாங்க.
0: நிஜமாவே நான் வீட்டில் வந்து என் பசங்களோட இந்த விளையாட்டு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பொருட்களை ஒரு 5 பொருள் கடகடன்னு சொல்லிடணும், அவங்கள போய் எடுத்துட்டு வர சொல்லணும்.
2: ஓகே, ஓகே.
0: அவங்க வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா மறந்துடுவாங்க, நம்ம திருப்பி வந்து சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டு அந்த பொருளை போய் எடுத்துட்டு வராங்க, இதெல்லாம் கண்டிப்பா அவங்களோட அந்த கவன சிதறலை வந்து நிச்சயமா குறைக்கும். குறைச்சு ஒரு ஒரே இடத்துல ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
2: சோ நாங்க விளையாட்டோட சேர்த்து கருத்தூசியும் போடுவோம்னு ஒரு பெரிய ஓசியா போட்டாச்சு, கெட் செட் போல
0: ஒரு கருத்தை போடுவோம்.
2: எஸ் ராஜி, உங்க கூட வந்து 12 o'clock ஹாய் ஸ்நேகிதிலே கண்டினியூ பண்ணுவாங்க. நான் டாடா பாபாய் சொல்லிக்கிறேன்.
0: ஹாய் ஸ்நேகிதிக்கு.

0: அடுத்து சஞ்சய் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
1: சஞ்சய் வராரா?
0: ஆமா ஆமா. சோ நான் மறுபடியும் ஒரு மணிக்கு உங்க கூட 1960-70 பாடல்கள்லாம் எடுத்துட்டு நான் வந்துட்டு இருக்கேன்.
1: ஓகே, ஸோ நான் டடாபா போய் சொல்லிக்கிறேன். இதுவும் ஒரு நாள் மதற்கும், இதுதான் அந்த ஒரு நாள் மதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. உங்கள் நாள் கலை லாஸ்ட் சாங் வந்துட்டே இருக்கு. ராதேஷா மூவிலேருந்து யுவன் சங்கர் ராஜா, ஹரிணி, கார்கி, ஜஸ்டின் பிரபாகரன் காம்போல ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூளை.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினமான இன்று நாட்டின் விடுதலைக்காக அவர் ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12 மணி 2 நிமிடம். இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமர் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். சிறு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது. ஆனால் தொழில் தொடங்குவதற்கு தேவையான முதலீடு கிடைப்பதற்கு சில நேரங்களில் சவாலாக உள்ளது. குறிப்பாக சிறிய அளவில் தொழில் செய்ய விரும்புபவர்கள் வங்கிக் கடன் பெறுவதற்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இது போன்ற சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு கடன் வசதியை வழங்கும் நோக்கத்துடன் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டம்தான் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். பிரதம மந்திரி முத்ரா யோஜனா 2015 ஏப்ரல் 8 தொடங்கப்பட்டது. சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்காக பிணையமில்லா நிறுவன கடன் வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உற்பத்தி, வர்த்தகம், சேவை துறைகள் மட்டுமின்றி வேளாண்மை சார்ந்த சில செயல்பாடுகளுக்கும் இந்த கடன் வழங்கப்படுகிறது. முத்ரா என்பது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி என்பதன் சுருக்கமாகும். சிறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி கிடைப்பதை மேம்படுத்துவதில் முத்ரா அமைப்பு முக்கிய பங்காற்றுகிறது. தற்போது பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையமில்லா கடன் வழங்கப்படுகிறது. இந்த கடன் 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவதாக சிசு பிரிவு, இதன் கீழ் 50,000 ரூபாய் வரை கடன் பெறலாம். சிறிய அளவில் தொழிலை தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த பிரிவு உதவியாக இருக்கும். இரண்டாவதாக கிஷோர் பிரிவாகும். 50,000 ரூபாய்க்கு மேல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். ஏற்கனவே தொடங்கப்பட்ட சிறு தொழிலை மேம்படுத்தவும் செயல்பாட்டு மூலதன தேவைகளுக்கும் இந்த பிரிவு பயன்படுகிறது. மூன்றாவது பிரிவு தருண். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. தொழிலை விரிவுபடுத்தவும் உபகரணங்கள் வாங்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் இது உதவுகிறது. கடைசியாக தருண் பிளஸ் பிரிவு. 2024 அக்டோபர் 24 முதல் இந்த பிரிவு நடைமுறைக்கு வந்தது. ஏற்கனவே தருண் பிரிவின் கீழ் கடன் பெற்று அதை வெற்றிகரமாக திருப்பிச் செலுத்திய தொழில் முனைவோருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுவதற்கான வாய்ப்பை இது வழங்குகிறது. இந்த கடன்கள் வங்கிகள்,

வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் குறு நிதி நிறுவனங்கள் போன்ற கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகின்றன. கடனுக்கான வட்டி விகிதம் மற்றும் திருப்பிச் செலுத்தும் விதிமுறைகள், சம்பந்தப்பட்ட கடன் வழங்கும் நிறுவனங்களின் விதிமுறைகள் மற்றும் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் பெண்களின் தொழில் முனைவு திறனை ஊக்குவிப்பதாகும். அரசு வெளியிட்டுள்ள 2026 தகவலின்படி 2024-25 நிதியாண்டில் முத்ரா கடன் கணக்குகளில் சுமார் 60% பெண்களுக்கானவை. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் ஃபண்டிங் தி அன்ஃபண்டட். இதுவரை போதுமான நிதி வசதி கிடைக்காத சிறு தொழில் முனைவோருக்கு நிறுவனமயமான நிதியை வழங்குதல் என்று கூறலாம். சிறு தொழில்கள் வளரும் பொழுது வேலைவாய்ப்பும் வருமான வாய்ப்புகளும் உருவாகும் என்பதால் இத்தகைய கடன் வசதிகள் உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக அமைகின்றன. எனினும் முத்ரா கடன் என்பது மானியம் அல்ல, அது திருப்பிச் செலுத்த வேண்டிய கடன். எனவே தொழில் தொடங்குவதற்கு முன்பு தொழில் திட்டம், முதலீட்டு தேவை, எதிர்பார்க்கப்படும் வருமானம், மாதாந்திர தவணையை செலுத்தும் திறன் போன்றவற்றை கவனமாக மதிப்பீடு செய்வது அவசியம். சிறு தொழில் முனைவோருக்கு முறையான நிதி அமைப்பின் மூலம் கடன் கிடைக்கச் செய்வதன் மூலம் அவர்களின் தொழில் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதே பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சிறிய முயற்சிக்கு நிதி ஆதரவு கிடைத்து அது வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் மைய கருத்தாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: எல்லாருக்குமே இனியாக ஒரு மத்திய வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். 12:08 ஆகிட்டு இருக்கக்கூடிய வேளையில ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில சூப்பரான டாபிக்கோட உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திச்சிருக்கேன். மறுபடியும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற அந்த சந்தோஷத்தோட என்ன சஞ்சய் டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய ஆர்வம் வந்து எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காகவே ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது நான் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். இதென்ன சஞ்சய், பிடிச்ச விஷயத்தை பற்றி சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் வந்து ஒரு டாபிக் சொல்லுவேன், அதாவது ஒவ்வொரு நேயருக்கும் ஒவ்வொரு டாபிக், அதாவது விதவிதமாக ரகரகமான டாபிக்லாம் இருக்குது. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க திரைப்படத்தை பற்றி 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் பேசணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். அடுத்த நேயர் வந்து வேறு டாப்பிக்லாம் பேசணும், ஓகேவா? இதுக்காகத்தான் வந்துட்டு இந்த கேமை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ரெடியாக இருங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295005544. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பை நான் வந்து சேர்த்துக் கொள்ளலாம். பெண்களுக்கான ஷோன்றதுனால பெண்கள் தயவு செஞ்சு கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முதல் நேரம் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க கலாமா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் பத்தி 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் பேசணும். பேச முடியுமா?
1: அதெல்லாம்
0: முடியாது.

0: ஸ்பாட்லயே பேசணும். அப்படியே பேச பேச உங்களுக்கு ஐடியா வரும் இல்லையா, அப்படியே எடுத்து
1: விடுங்களேன். குடிச்ச படம் வந்து 16 வயது இல்ல, அது வந்து பயணம் நடிப்பாங்க, கம்மல் நடிப்பாரு, இது நடிப்பாங்க. ஆனா முக்கியமா கதை பார்த்தா சீரியல் தான். லாஸ்ட்ல ரொம்ப அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும், அந்த பாட்டு நல்லா இருக்கும், சூட்சி நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். அந்த வயல் காட்டு அருமையா இருக்கும். அந்த நகைச்சி வந்து காஜினி நல்லா நல்லா அடுத்து ஒர்க் பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும். கமலாஸ் வந்து சப்பாணி வந்து பண்றது அந்த நட எல்லாம் அருமையா இருக்கும். அந்த கிச்சு சூப்பரா இருக்கும் சார்.
0: ஓகே
1: அதான் சார்.
0: ஓகே பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை பத்தி சூப்பரா சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்ப நன்றி. எனக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். 16 வயதுலயே அப்படின்றது வந்து எவ்வளவு சூப்பரான ஒரு திரைப்படம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகே நம்ம அடுத்த நேரம் நோக்கி போலாமா? ஓகேமா ஓகேமா, நன்றிமா. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
0: வணக்கம். யா
2: ராஜலட்சுமி வெளிச்சமா மலத்துல என்ன நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி போகுது உங்களுக்கு லைஃப்?
2: லைஃப் எல்லாம் அருமையா போகுது.
0: ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு, உணவு பதார்த்தம்,
2: உணவு உணவு
0: இத பத்தி ஒரு நிமிஷம் பேசணும், பேசுவீங்களா?
2: ஃபுல் மீல்ஸ், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர் குழம்பு, வடை, பொரியல், வறுவல், ஊறுகாய்.
0: ஓகே
2: தண்ணி
0: தண்ணி
2: எல்லாம் வாழையில போட்டு லைனா அத பரிமாறி அத அருமையா உட்கார்ந்து எதுக்கு ஒருத்த பரிமாறணும், பரிமாறி அத போதுமா போதுமான்னு கேட்டு நல்லா இருக்குதான்னு கேட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடணும். பேரம் பேத்தி புள்ள குட்டி மருமவ எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். இன்னொரு முறை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட வெளியில பிக்னிக் மாதிரி போயிட்டு அங்க ஏதாவது ஒரு கிரவுண்ட்லயோ அல்லது பிடிச்ச இடத்துல அந்த ஜம்காலத்தை விரிச்சு போட்டு உட்காந்து சாப்பிடலாம். அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்.
0: பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துல வந்து இவ்வளோ விஷயங்களை வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிறது மாதிரி இன்னும் நிறைய பேசலாம் சார் உணவை பத்தி.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க இவ்வளோ டாபிக்ஸ் இந்த விஷயங்களை சொன்னதுக்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள். அடுத்த நேரம் நோக்கி போலாமா?
2: போலாம் சார், நன்றி சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பயணம்?
3: பயணம் வந்து இந்த கோவிலுக்குலாம் போக ரொம்ப பிடிக்கும் சார், திருப்பதி.
0: ஓகே, பொதுவா சொல்லாம ஒரு குறிப்பிட்ட பயணத்தை பத்தி சொல்லுங்க.
3: குறிப்பிட்ட பயணம்,
0: ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன்.
3: குறிப்பிட்ட பயணம்னா இது மாதிரி சின்ன வயசுல ஜாலியா ஊருக்கெல்லாம் இருந்தேன் சார். சின்ன வயசுல நானே பிறந்தது சென்னை தான், ஆனா கொஞ்ச நாள் போய் ஊர்ல இருந்தேன். அங்க அந்த அந்த நினைவு அப்படி போய் நாம பஸ்ல போய் அந்த ஊர்ல எல்லாம் இருக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் சார். அங்க திருவிழா எல்லாம் நடக்கும், அதெல்லாம் போய் வந்ததெல்லாம் இப்ப நினைச்சு அந்த பழைய எண்ணம் வருது சார்.
0: எந்த ஊருக்கு போனீங்க?
3: திருவண்ணாமலை மாவட்டம் சார். எங்க ஊரு என்ன கொடுத்ததும் திருவண்ணாமலை மாவட்டம் தான், ஆனா சென்னையில தான் இருக்கும் இப்போ.
0: திருவண்ணாமலை மாவட்டத்துல எங்க அந்த ஊரு?
3: திருவண்ணாமலை மாவட்டத்துல சேத்துப்பட்டு பக்கத்துல சார், எங்க சொந்த ஊரு. அதே சேத்துப்பட்டு பக்கத்துல தான் சார் எங்க மாமியார் ஊரும்.
0: அப்படிங்களா? ஓகே சூப்பரா சொன்னீங்க. அந்த ஒரு நிமிஷத்துல வந்துட்டு உங்களுடைய அந்த பயணத்தை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு மலரும் நினைவுகளா இருக்கும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி சார்.
0: எஸ் நேயர்களே, வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயம், அது டாபிக்ஸ் வந்து நான் மாற்றி மாற்றி கேட்பேன். ஏன் சில சமயம் திரைப்படம், அப்புறம் உணவு, அப்புறம் பயணம்னு சொல்லிடவும் செய்வேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கு தயாராகணும். இது வந்து ஒரு நிமிட எலக்யூஷன் மாதிரி இருக்க போகுது, ரெடியாக இருங்க. உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துலேருந்து கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி இருவரோட குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
2: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது FM ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
3: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
2: FM ரெயின்போ,
3: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
2: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: 12:21 ஆகிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதிய உங்க கூட நான் உங்க அன்பு சகோஹார் ஜி சஞ்சய். சூப்பரான கேமோட தான் ஹாய் ஸ்நேகிதியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்க வந்திருக்கேன். எஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சது பற்றி நீங்கள் பேசணும், 1 நிமிஷம் பேசணும், 2 நிமிஷம் மேக்ஸிமம் பேசலாம். ஆனால் வந்துட்டு டாபிக் என்ன அப்படின்றத நான் தான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நேயருக்கும் ஒவ்வொரு டாபிக் நான் சொல்ல போகிறேன், ரெடியாக இருங்க. ஏற்கனவே வந்த காலர்ஸ் திரும்ப வந்துட்டு கால் பண்ண வேண்டாம். புதிய நேயர்களுக்கும் புதிய முகங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். வண்ணமயமான நம்மளுடைய இந்த ரெயின்போ எஃப்எம்ல புது நேயர்களுக்கு வரவேற்பு, சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் காலர்ஸும் வந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, கேக்குது சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சுஜாதா ஸ்ரீராம் பேசுறேன்.
0: சுஜாதா ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். எப்படி போகுது?
1: எப்படி போகுது? இப்ப இங்க தூறல் போட்டு இருக்கு, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு கிளைமேட்.
0: அடடா, சில்லுன்னு இருக்கு, வெயிலா இருக்குன்ற நேரத்துல சில்லுன்னு இருக்குன்னு சொல்லும் போதே மனசு குளுகுளுன்னு இருக்கு. பிடித்தமான ஒரு நபர், அவரை பத்தி 1 நிமிஷம் பேசுங்க.
1: எனக்கு பிடித்தமான நபர்கள் 3-4 பேர் இருக்காங்க. அதுல வந்து இப்ப ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு பிரேமான்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய சோல் எல்லாமே அவள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். என்னுடைய என்னுடைய ஹாப்பினஸ், என்னுடைய சாரோ, எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் எது இருந்தாலும், எனக்கு மழை டைம்ல அவள் சப்போர்ட்டிவா, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா. எனக்கு அவங்க வீட்டுலதான் நான் இருப்பேன் போய், எனக்கு வீடெல்லாம் இது தண்ணியில ஃபிளட்ஸ் எல்லாம் வரும்போது அவ தான் வந்து எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி கூட.
0: சூப்பர் சுஜாதா, 1 நிமிஷம் சூப்பரா பேசிருக்கீங்க. அதாவது உயிர் காக்கும் தோழன் தான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உயிர் காக்கும் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்திருக்காங்க.
1: என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய இன்லாஸ் கூட அவளை கண்டா ரொம்ப பிடிக்கும், பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அவளை. அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்டா இருப்பாங்க. அவ மட்டும் இல்லாம அவ ஹஸ்பண்டும் வந்து இருப்பாங்க, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ரெண்டு பேரும் அவ வந்து என் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சோ மச்.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா?
2: இல்லைங்க சார், 1 வாரம் ஆக போகுது நான் வந்து.
0: ஓகேமா, ஓகேமா.
2: வரல.

0: சாப்பாடு வேற சாப்பிடணும்
1: அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு கேட்டுட்டு கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல போன் ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க சார்
0: சரி ஓகேமா கேம் ரெடியா இருக்கீங்களா
1: சொல்லுங்க சார் வெயிட் பண்றேன்
0: உங்களுக்கு பிடிச்ச ஒரு மின் சாதனம் அத பத்தி ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசணும் ரெடியா இருக்கீங்களா
1: தீபாவளி பொங்கல் அப்படின்னா உட்காந்து நைட் ஃபுல்லா விடிய விடிய ஆட்டணும் அப்ப அம்மா தூங்காம செய்வாங்க அப்புறம் மறுநாள் எங்களுக்கு எல்லாம் டிஃபன் பண்ணணும் பலகாரம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் சேவைகள் செஞ்சாங்க இப்போ வந்து நான் வந்து தனியா எனக்கு எங்க ஃபேமிலிக்கு மட்டும் ஆட்டிக்கிறேன் நானு அந்த கிரைண்டர் வீட்டுல எல்லாருக்கும் வந்துருச்சு அதனால இப்ப கிரைண்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார் அப்படி சாப்பிட்டா மல்லிகைப்பூ இட்லி செய்யலாம் அதுல அதுக்கப்புறம் செய்யலாம் கிரைண்டர் எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கு மின் சாதனம்
0: ஒரு நிமிஷம் கிட்ட வந்திருக்கீங்க ஆக்சுவலா பத்து செகண்ட் பின்தங்கியே இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் கிட்ட வந்து பேசியிருக்கீங்க மின்சாதனம்ன்றது இடையில வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இது குரல்ல பிரச்சனை இருந்தாலும் நல்ல முக்கியமான ஒரு விஷயத்த சொன்ன அதுவும் மல்லிகைப்பூ இட்லின்னு சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு நாக்கில் எச்சு வருது
1: அதுக்கப்புறம்
0: ஓகேமா ஓகேமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி
1: தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வாய்ப்புக்கு புதுசா யோசிக்க வச்சீங்க என்னோட பழைய ஞாபகத்தையும் கொண்டு வந்துட்டீங்க தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்
0: நன்றிமா நன்றிமா வணக்கம் ரெயின்போ
2: ஹலோ வணக்கம் சார்
0: வணக்கம் யாருங்கிறது பேசுறீங்க
2: சென்னை கேகே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்
0: சாந்தி ஃப்ரம் கேகே நகர் ஓகே இதுக்கு முன்னாடி கலந்துகிட்டீங்களா
2: இன்னைக்கு கலந்துக்கல
0: இன்னைக்கு கலந்துக்கல கேகே நகர்ல இருந்து சாந்தி ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஒரு சுற்றுலா தலம் அத பத்தி பேசுங்க
2: சுற்றுலா தலம்னா சென்னையிலேயே
0: இருந்துகிட்டு சென்னை சுற்றுலா தலம் சொல்றீங்க
2: இல்ல இல்ல நான் சென்னையிலயா இல்ல தமிழ்நாட்டிலயான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்
0: நீங்க சென்னை தமிழ்நாடு இந்தியா ஏசியா வேர்ல்டு வேர்ல்ட்ல எங்க போனாலும் பரவாயில்ல அத வந்து நீங்க சொல்லலாம்
2: சுற்றுலா தலம்
0: 1 மினிட் டைம்
2: ஓகே சென்னையிலயே நிறைய இருக்கு சென்னை தான் நான் இருக்கிற இடம் சோ அங்க சுற்றுலா தலம்னா கோவில் இருக்கு பீச் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இருக்கு அப்புறம் குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ற மாதிரி சிறுவர் பூங்கா இருக்கு அப்புறம் வண்டலூர் ஜூ இருக்கு அங்கெல்லாம் அனிமல்ஸ் அதை அடப்பட்டு இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் குழந்தைங்க அனிமல்ஸ் தான் அங்கதானே பார்க்க முடியும் சோ அதெல்லாம் போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு வேற என்ன இருக்கு சென்னையில சென்னையில வேற மியூசியம் இருக்கு அங்க எல்லாமே இருக்கும் பழங்கால பொருட்கள் எல்லாமே இருக்கு அப்புறம் லைப்ரரி இருக்கு அப்புறம் சென்னை தாண்டா தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லா ஊர்லயும் எல்லாமே இருக்கு எங்க ஊர் சைட்ல வந்து நிறைய கோவில்கள் குடவரை கோவில்கள் இருக்கும் அப்புறம் மலை மேல நிறைய கோவில்கள் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் காடுகள் அருவிகள் எல்லாமே இருக்கு இதுதான் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு சார்
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அது சொல்லுங்களேன் எந்த ஊர் நீங்க குடவரை கோயில்
2: சிவகங்கை
0: சிவகங்கை ஓகே ஒரு நிமிஷம் கரெக்டா பேசிருக்கீங்க நிறைய இடங்கள் இருக்கு என்ன இல்ல சென்னையில அப்படின்னு வந்து சூப்பரா சொல்லிருக்கீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி
2: நன்றி நன்றி
0: எஸ் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிடிச்ச விஷயங்களை பற்றி பேச போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து விதவிதமாக ரகரகமாக நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் அதை பற்றி ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் பேச போகிறோம் நிகழ்ச்சிக்கு நடுவில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் பிரேக்கு அப்புறம் உங்களுக்காக உதயகீதம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில் முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துகிட்டே இருக்க ஒரு சூப்பரான சாங் ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.3

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ఆఫీస్ స్నేహితి.
1: மணி 35 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில தான் என் கூட இன்னும் இவ்வளவு நேரமா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய பயணங்கள் பண்ண போகிறோம். சூப்பரான கண்டென்ட் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி நீங்க ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் பேச போறீங்க. ஆனா டாபிக் என்னன்றதை நான் தான் டிசைட் பண்ண போறேன். ஸோ ரெடியா இருங்க, போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 298600038 295205544 044 அப்படின்ற முன்னிணைப்பை வந்து சேர்த்துக்கொண்டு என் கூட நீங்கள் பேசலாம். ஓகே, நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
1: பெரும்பாக்கம் வித்யா ரவி. ஓகே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடி.
1: ஓகே, உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல், அதை பத்தி நீங்க ஒரு நிமிஷம் என்கிட்ட பேச போறீங்க.
2: எனக்கு பிடித்தமான பாடல்னா மாலையில் யாரோ மனதோடு பேச. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இருக்கும். அந்த சீனரியும் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்க கேட்க கேட்டுட்டு இன்னொரு தடவை நம்ம கேட்க மாட்டோமா அப்படின்னு இருக்கும். அந்த குரல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கும். இப்ப 90s கிட்ஸ் தான் கேட்கணும், இப்ப உள்ளவங்க தான் கேட்கணும் அப்படிலாங்கிற புதுசா கேட்கறவங்களுக்கு கூட அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்போ உள்ள பாட்டுல எனக்கு வந்து ரொம்ப அடிக்கடி நான் விரும்பின பாட்டு அந்த பாட்டு தான்.
1: ஒரு நிமிஷம் இன்னும் முடியலையே, இன்னும் பேசலாமே.
2: முடியல.
1: ஓகே, பரவாயில்ல. 40 செகண்ட்,
2: என்ன சொல்றதுன்னு தெரியல.
1: 40 செகண்ட் கிட்ட வரைக்கும் நீங்க பேசிருக்கீங்க. இருந்தாலும் வந்து உங்களோட முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள் சொல்லிட்டு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்ப்பா.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: உங்களுக்கு
1: பிடித்த ஒரு ஊர், அத பத்தி ஒரு நிமிஷம் நீங்க வந்து ஒரு வர்ணனையா குடுக்கணும்.
3: எனக்கு பிடித்த ஊர்னா அது தஞ்சாவூர்.
1: தஞ்சாவூர் சொல்லுங்களேன், அத பத்தி ஒரு நிமிஷம்.
3: தஞ்சாவூர் வந்து ரொம்ப அழகு. ராஜராஜ சோழன் ஆண்டது, கரிகால சோழன் ஆண்ட ஊரு, அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் ஆண்டிருந்திருக்காரு. அவங்கெல்லாம் வந்து என்னன்னா நீர்நிலைகளை நல்லா மேம்படுத்தி இருக்காங்க. நீர்நிலைகள் மேம்படுத்தி நிறைய அணைகளை கட்டி, கரிகால சோழன் கட்டின அணை வந்து எல்லாரையுமே பிரமிக்க வைக்குது. எண்ணத்துல வச்சு கட்டினாங்க, எப்படி அது உடையாம இருக்கு, எப்படி அது சிதையாம இருக்குன்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை பார்க்க பார்க்க அழகு. நீர்வே அது எப்படி எப்படியெல்லாம் தேக்கி வைக்கணும், எப்படியெல்லாம் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கெல்லாம், விவசாய மக்களுக்கெல்லாம் எப்படி கொண்டு செல்லணுங்கிறத ரொம்ப அமைப்போட கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு பிரமிப்பானது, அதிசயமானது. உலக அதிசயத்துல அதையும் சேர்க்கப்படுறதுக்கு படணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். அதே மாதிரி பெரிய வீர தீர செயல்களை கரிகால சோழனும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனா பண்ணியிருக்காங்க. ராஜேந்திர சோழன் இமயம் முதல் குமரி வரை அத்தனையும் நல்லா தன் வசப்படுத்தி எல்லா மக்களுக்கும் நன்மையே செஞ்சு கொடியேற்றி இமயமயத்துல போய் கொடியேற்றிட்டு வந்தவருங்கிற பெருமை வந்து நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய வீரர்கள்லாம் இருந்திருக்காங்க, எத்தனை படைகள் அமைச்சிருக்காங்க, குதிரைப்படை, யானைப்படை, எல்லா படைகளையும் வச்சு அவங்க பண்ண அதிசயங்கள்லாம் வரலாற படிக்க படிக்க அப்பா என்னால அதை கண்ணுல அப்படியே கொண்டுகிட்டு வாரேன். ஆனா காட்சிப்படுத்தியுமே எப்படி இவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து எப்படியெல்லாம் இவங்க வீர தீரத்தை செஞ்சிருக்காங்க. ஒரு தனி மனிதர் வந்து இந்த உலகத்திலேயே ஆடுற அதிசயம் எல்லாம் நம்ம நாட்டுல நடந்துச்சு. எவ்வளவு வீரர்கள் இருந்த இந்த நாடு இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அந்த கைபேசியில பல பயனற்று இருக்காங்களே, அதாவது பலமிழந்து இருக்காங்க. அவங்களுக்கிட்டையும் அது பூராம இருக்கு, அந்த ஜீன்ல இருக்கு. அவங்கள வந்து கைபேசியில ரொம்ப நுழைய விடாம அவங்கள விளையாட்டுல நல்லா ஈடுபடுத்தினா அவங்களும் ஒவ்வொருத்தருமே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கரிகால சோழனா மாறுவாங்கிறது என்னோட கருத்து.
1: சூப்பரா பேசுறீங்க.

0: ஏமா, இருந்தாலும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதாவது கரிகால சோழன் வந்து கல்லணை கட்டினாரு, ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்டான் கட்டினாரு, இமயத்திலிருந்து கங்கை நதியை வந்து கொண்டு, அதாவது கங்கை நதியிலிருந்து தண்ணியை கொண்டு வர வச்சாரு அப்படின்லாம் நிறைய சொன்னீங்க. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேரணும். கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்துட்டு ஒரு இதுவாக பார்க்காம ஒரு ஆயுதமாக பார்த்து அது மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அது மூலமாக
1: ஆமாம்
0: வந்துட்டு
1: ஆமாம்
0: நிறைய இந்த உலகத்தை வந்து நம்மளால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு

0: நம்மளால வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் நம்ம அதை
1: அதாவது அதை
0: பயன்படுத்தலாம்.
1: வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி அதுல என்ன இருக்குங்கிற வரலாறுகளை எடுத்துக்கிட்டு அந்த வரலாறுகளை நம்ம படைக்க ஆரம்பிக்கணும். அதுலயே முழுகி போயிடக்கூடாது. ஒருத்தவங்களோட கற்பனை வளத்தை வந்து நம்மகிட்ட சேர்க்கறதுன்னா நம்மளோட கற்பனை வளத்தை மேல மேல அதிகமாக்கணும். தேடலும் ரசனையும் விருப்பமும் அதிகமாகும் போது நம்மளும் ஒரு சிறந்த மனிதரா மாற முடியும் அப்படிங்கறத இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன். எங்கப்பா
0: சூப்பர்மா, உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை நேயர்கள் பேசியிருக்காங்க, ஆனா பரமக்குடி ராஜேஸ்வரி அம்மா வந்துட்டு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் மேல வந்து பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு போயிட்டு வரலாம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: 12:41 ஆகிட்டிருக்கு. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. சத்யா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் ரெண்டு பேரோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜா அவர்களோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க ஒரு சூப்பரான சாங். ஸ்டேடியோன் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமத்துள்ள

0: Bravo FM Lipuani Polinari இங்க எல்லாமே தூணு.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: பன்னிரண்டு மணி 47 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் உங்க கூட நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா நிறைய பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எஸ், உங்களுக்காக வந்துட்டு வளையோசை கலகலன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல போற சீன் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அதே மாதிரி நிறைய பேர் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, கார்ல போறீங்க, பைக்ல போறீங்க அப்படின்னா எல்லாரும் சேஃபா போங்க, ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேல போகாதீங்க. என்னடா சஞ்சய், நாங்கெல்லாம் வீட்டுல ஜாலியா இருப்போம், நீ என்ன ரோட்ல போறவங்களை பத்தி பேசிட்டு இருக்கனா? ஆமா, ரோட்ல போறவங்களும் முக்கியம் இல்லையா, அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் தானே. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற நீங்கள் வந்துட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு சாப்பிட்றீங்கன்னா நல்லா தெளிவாக சாப்பிடுங்க, நல்ல காய்கறிகளை சாப்பிடுங்க, காய்கறிகளோ இல்லை இறைச்சியோ அது வந்துட்டு நல்ல சத்து கொடுக்கக்கூடியதாக சாப்பிடுங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பெற்று நல்ல வளமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நேர் நோக்கி போகலாம். 12:48 ஆகிட்டு இருக்கு. நான் 1 நிமிஷம் சூப்பராக பேசிட்டேன் பார்த்தீங்களா? வணக்கம் ரெயின்போ. ஓகே, நேர்கள் இன்னும் வந்த பாடில்லை, வருவார்கள் என்று நம்புகிறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986003038 மற்றும் 2952055544. முன்னிணைப்பாக 0444 அப்படின்ற இணைப்பு என்ன வந்து சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்த நேரம் வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ. கொஞ்சம் உங்க வால்யூமை கம்மி பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்றீங்க, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் உமா ஃப்ரம் மடிப்பாக்கம்.
2: உமா ஃப்ரம் மடிப்பாக்கம். ஓகே, உங்களுக்கு பிடித்தமான ஒரு புத்தகம் அத பத்தி நீங்க 1 நிமிஷம் இல்லனா 1.5 நிமிஷம் என்கிட்ட பேசுங்க.
3: எனக்கு பிடித்தமான புத்தகம்னா திருக்குறள் தான். திருக்குறள்ல சொல்லப்படாத கருத்துக்களே இல்ல. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என மூன்று பால்களையும் வலியுறுத்துறது திருக்குறள். இதுல முக்கியமா சொல்ல போனா காயப்பட்ட மனசுக்குன்னு தீனார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆராதே, நாவினார் சுட்ட வடு அந்த அந்த குறளும், அப்புறம் ஒரு அந்தனர்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தொன்மை பூண்டு ஒழுகலார் அப்படிங்கிற குறளும், அப்புறம் வந்து ரொம்ப வந்து அதாவது நுனிக்கொம்பர் ஏறினார் அக்கிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகி விடும், அதனால எதுனாலும் ஒரு அளவோட இருக்கணும், நுனிக்கொம்புல ஏறி அடிக்கொம்ப வெட்டப்படாது அப்படிங்கிறதுக்கு கூட அத கூட ஒரு திருக்குறள்ல ஒரு உதாரணமா சொல்லிப்பாரு. இப்படி ஏகப்பட்ட குறள், அதாவது ஒரு 2 வரியில வந்து ஒரு உலகத்தையே அடக்கியிருப்பாரு. அப்பேற்பட்ட மனிதர் வாழ்ந்த ஊர்ல நானும் இருக்கேன், அதையும் படிச்சிருக்கேன் அப்படிங்கறதுல சந்தோஷப்படுறேன். வேற என்ன சொல்ல, இவ்வளவு இதையும் தாண்டி நிறைய இருக்கு.
2: பரவாயில்ல, 1 நிமிஷம் வந்து நீங்க பேசிருக்கீங்க, நீங்க வந்து இன்னும் தொடர்ந்து பேசலாம்.
3: தொடர்ந்து

0: பேசலாமா?
1: பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு நிமிஷம் பேசினதுக்கு வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திருக்குறள்ன்றது எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்றத வந்து மக்கள் வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா அது வந்து உண்மைதான். இன்னும்
0: அதே
1: சொல்ல
0: மாதிரி
1: போனா
0: சார், இந்த நாவடக்கத்தை பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாரு, யாகவாராயினும்
1: நாக்காக்க காவாக்கா
0: காவாக்கால்
1: சோகப்பர்
0: சொல்லிழுக்கப்பட்டு
1: சொல்லிழுக்கப்பட்டு
0: அப்படிங்கிற குறள் வந்து, நாவடக்கணும், எதை எங்க பேசணும், எதை எங்க பேசப்படாது, அறிஞர் நிறைந்த அவையில எப்படி பேசணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து முதல்ல வந்து லிசன் பண்ணிக்கணும், அப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும். ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாலே பேசப்படாது அப்படிங்கறதெல்லாம் நிறைய ஒரு இரண்டு வரியில, இரண்டு வரி வெண்பால அவர் உள்ளடக்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை படிக்க படிக்க படிக்க படிக்க, அதாவது போப்பே வந்து மொழி பெயர்த்திருக்காருன்னா அது எப்பேற்பட்ட பாக்கியம், ஒரு எபிக்ஸ் மாதிரி நமக்கு வந்து திருக்குறள், அதாவது இதிகாசங்கள் மாதிரி, அதற்கு ஈக்குவலா அதற்கு விட மேன்மையா கூட சொல்லலாம் திருக்குறள்.
1: கண்டிப்பாக இதை சொல்லியாகணும். மொழிபெயர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறளாக வந்து திருக்குறள் வந்து முக்கியமான ஒரு புத்தகமாக நிறைய மொழிகளில் பெயர்க்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இன்னும் சுருக்கமாக சொன்னோன்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுதில்லியில் நடைபெற்ற அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து ரஷ்ய பிரதமர் விளாதிமிர் புதினுக்கு வந்துட்டு திருக்குறளை ரஷ்ய மொழியில் பெயர்த்து கொடுத்துருக்காரு அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திருக்குறளுடைய மகத்துவம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பரவியிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்வை வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் நான் சொல்லலாம்னு இருக்கேன்.
0: நல்லா சொன்னேனா?
1: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ஆக்சுவலா. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதுலயும் முக்கியமா திருக்குறளை வந்து இவ்வளவு ஞாபகம் வச்சு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய
0: ஆசிரியர் சார், கணித ஆசிரியர்.
1: வாவ்,
0: நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல.
1: சூப்பர்மா,
0: ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு, பகவானா பார்த்து கனெக்ஷன் கொடுத்துட்டாரு.
1: பாருங்க,
0: ஊட பத்தி பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் போட்டேன். நான் திருநெல்வேலி மண்ணு, அதனால அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், பட் பகவான் குறளை பத்தி பேசு சொல்லிட்டார்.
1: பாருங்க, முயற்சி திருவனையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்துவிடும். முயற்சி வந்து
0: 32 டைம்ஸ்,
1: 32 வாட்டி முயற்சி பண்ணி 33வது தடவையா வந்து என் கூட பேசியிருக்கிற மடிப்பாக்கம் உமா, அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுத்தே ஆகணும்.
0: சென்னை தான், சென்னையிலதான் ஒர்க் பண்றேன், பட் திருக்குறள் திருநெல்வேலி மண்ணை பத்தி சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை.
1: ஆனா அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாபிக்ங்க இந்த ஷோல.
0: ரைட் ரைட். ஆனா வந்து அதுக்கப்புறம் நீங்க படம் சொன்னீங்களா, ஃபர்ஸ்ட் படம், ஒரு நிறைய படங்கள் இருக்கு, அதுல இந்த படத்துல காண தவறிடாதீங்கன்னு ஒரு படத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அது அந்த டைரக்டரோட உழைப்பு, இந்த டைரக்டர் பண்ண விதம், அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன்.
1: பரவாயில்ல, நீங்க திருக்குறள் பத்தி சூப்பரா சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி சார்,
1: நன்றி. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டே இருக்கிறோம். நிறைய ஸ்நேகிதிகள் வந்துட்டு தங்களுடைய பிடிச்சமான விஷயங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்தா அசராமல் அப்படியே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து யோசிச்சு சொல்கிறாங்க, இருந்தாலும் வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம். நீங்களும் ஒரு பழக்கத்தை வந்து கையில் எடுத்து, நீங்களும் வந்து பொழுதுபோக்குன்னு இல்லாமல் அதை வந்து ஒரு பொருளாதார ஒரு காரணமாக கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லா ஸ்நேகிதிகளுக்கும் ஒரு ஸ்நேகிதனாக நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். எஸ், 12:54 ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில், இந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் தேடி போறவங்களுக்காகவே இந்த படத்தோட பேர் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் உடைய குரல்ல, வாலியோட வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில வந்துகிட்டே இருக்கு ஒரு சூப்பரான சாங். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம தூள். மீண்டும் உங்களை 2 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் 5 நொடிகளுக்கு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள் இணைவது திரைக்காணும் நிகழ்ச்சிகள். திரைக்காணும் நிகழ்ச்சியில் 1960களிலையும் 70களிலையும் வந்த படங்கள்லேருந்து திரைப்படங்கள்லேருந்து திரைப்பட பாடல்கள் நாம் கேட்க போகிறோம். ஸோ சில பாடல்கள் எனர்ஜி எப்படி பூஸ்டராக இருக்கும் அப்படின்னா, சில பாடல்கள் ஞாபகங்கள் நிறைய நினைவுகளை நமக்கு திரும்ப கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் முதல்ல ஒலிக்க போகிற பாடல் வீட்டுக்கு ஒரு பிள்ளை. இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில்.

0: ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தங்கச் சுரங்கம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் TK ராமமூர்த்தியின் இசையில். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது FM ரெயின்போ 101.4.

Let the celebrations begin. நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிலையத்தில் நேரம் 1:10:50 ஆகிக்கிட்டு இருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுபதினம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரை இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலியின் வரிகளில் கே வி மகாதேவனோட இசையில் நீங்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: பொழுது விடிஞ்சார் ரோதனையத்தான்.

0: அட சாருதான் போயா உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
1: கரெக்ட் தான். நானும்

0: என்ன சரி பண்ணிக்கிறேன்.
1: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

திரைகாணம் நிகழ்ச்சியில தான் நினைக்கிறோம். சோ திரைகாணம் நிகழ்ச்சியில அடுத்து வரப்போற பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் எம். எஸ். விஸ்வநாதனின் இசையல்.

0: ஜெனரேஷன் ஸ்பீக்கிங்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: திரைக்காணும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருமகள் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில் கே. வி. மகாதேவனோட இசையில.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு? உன்னை நினைச்சா பாவமா இருக்கடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு, போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்கிறான், நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும்

0: பாரு, அடிக்கடி கண் சிமிட்டு. ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: திரைக்கான நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேரோட்டம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில்.
1: நல்ல வழி சொன்னான் இருவருக்கு.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: திரைகாணம் நிகழ்ச்சியில் 1:30 நிமிடங்கள் 10 நொடிகளுக்கு அடுத்து வர

ஒரு பாடல், ரொம்ப அழகான பாடல். சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக பி சுஷிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

அடுத்து ஒரு அழகான பாடல், மன்னிப்பு திரைப்படத்திற்காக பி சுஷிலா மற்றும் பி கோமலா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் எஸ் எம் சுபையா நாயுடுவின் இசையல்.

0: கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கந்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
0: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கந்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஒலிக்கும் பாடல் நம் நாடு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையல்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கு

0: Let the celebrations begin.
1: நிலைத்தல் நேரம் 1:40:55 ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த வேளையில திரைகானம் நிகழ்ச்சியில தான் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திற்காக TM சவுந்தர்

மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி எல்லாரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். கண்ணதாசனின் வரிகளில், கே வி மகாதேவனின் இசையில்.

திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெகுளிப்பெண் திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடியிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில், வி குமாரின் இசையில்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெய்வமகன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில்.

திரைகாணம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் துணைவன் திரைப்படத்திற்காக கே பி சுந்தராம்பாள் பாடியிருக்கக்கூடிய பாடல், கே வி மகாதேவனோட இசையில். இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியோட நான் உங்ககிட்ட இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நல்ல நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜி.

Rainbow Melodies. இதமாய் இசையாய்

0: 2 மணி 1 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேளையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமா இசையாய். உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் பேசிக்கிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரியே 2 மணிக்கே வந்து உங்களை எல்லாருமே சந்திக்க வந்திருக்கேன். சூப்பரான மெலோடியஸ் சாங்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த 1 மணி நேரம் என் கூட நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. அடுத்த 5 மணி வரைக்குமே வந்துட்டு உங்களுக்காக வந்து அற்புதமான பாடல்கள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். திரைப்பட நிகழ்ச்சியுடைய முதல் திரைப்பட பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா அவர்கள். வரிகள் வைரமுத்து, ஏஆர் ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.
1: ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் எந்த சத்தம் காது ரெண்டும் கூசும் தரி

என்ன சத்தம்? அது ரெண்டும் கொசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்?

0: Rainbow Melodies.
1: ரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேளையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்துட்டு இளம் தென்றலோ அப்படின்னு ஒரு சூப்பரான சாங் வசந்த மலர்கள் திரைப்படத்திலிருந்து நம்ம கேட்டு முடித்து வந்தாச்சு. 2:13 ஆக போகிற நேரத்தில் நம்ம அடுத்தடுத்து இனிமையான பாடல்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்புறம் சித்ரா ரெண்டு பேரோட காம்போவில் ரெண்டு சூப்பரான சாங்ஸ் கேட்டாச்சு. அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மூலைய ஒரு சூப்பரான சாங்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சாங்கை கேட்டாலே கண்டிப்பாக இந்த சீன் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதாவது ஒரு மனிதன் தன் உடம்பு ஃபுல்லாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருப்பார் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு சாங் தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், யுவசங்கர் ஹரிகிருஷ்ணன் மூணு பேர் பாடியிருக்காங்க. புதிராணி சத்யா இவங்க வந்து கூட பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன்.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

2:22 ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமா இசையை பாருங்கள். பாட்டு கேட்டுக்கிட்டே நேரம் போகிறதே தெரியல. சில சமயம் நேரமே நம்ம தப்பாக சொன்னாலும் நம்ம வந்து வாழ்க்கையில் சரியாக போக வேண்டிய நேரமும் வரும் இல்லையா. அந்த நேரத்தை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கையும் நம்ம கேட்டு வந்தாச்சு. இதை பார்க்கும்பொழுது நான் வந்துட்டு பரவாயில்லையே இந்த மாதிரிலாம் இருக்கே, இனோவேஷன் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி பீட் சவுண்டோட அப்படியே ஒரு இன்பமான ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட வந்துட்டு கவலையே இருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோட திருமதி பழனிச்சாமி திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங்கு வந்துக்கிட்டே இருக்குது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மின்மினி ரெண்டு பேருடைய குரலில் பாருங்கள். எனக்கே வந்துட்டு வாய் குளர்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி பாடியிருப்பார் இந்த சாங் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. அவர் வந்து எதுக்குமே அசர மாட்டேங்கிறாரு, சூப்பராக பாடுறாரு. ஹை பிச்சாக இருந்தாலும் சரி, லோ பிச்சாக இருந்தாலும் சரி, ரொமான்டிக்காக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவர் தன்னுடைய முத்திரையை பதிச்சு வச்சுருக்காருன்னு சொல்லலாம். வாலியுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்குது திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கே எல்லாமே சமதூலை.

அடைஞ்சிருக்கிறோம். இடத்துல போட்டுனா காரிக்காலைய வரசா பத்துரா இல்ல

கங்கை அமரன் ஜானகி ரெண்டு பேரோட குரலில், கஸ்தூரி ராஜா அவர்களுடைய வரிகளில், தேவாவுடைய இசையில ஒரு சூப்பரான சாங் கேட்டோம். சோலையம்மா திரைப்படத்துல இருந்து ஜானகி அம்மனுடைய குரலில் கேட்கும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கிது இல்லையா. ராசா சின்ன ராசா, அந்த ராசாவுடைய குறுக்குரல், அந்த குரலில் கேட்கறதுக்காகவே வந்து நிறைய பேர் வருவாங்க இல்லையா. ஜானகி அவர்களுடைய குரலை வந்துட்டு கேட்கும்பொழுது நான் கிராமத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிருந்ததுன்னா நீங்களும் வந்து என்கிட்ட சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு மலரும் நினைவுகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் இந்த பாடலும் அமைஞ்சதுன்னே சொல்லலாம். ஏரிக்கரை, அப்புறம் கிணறு, அதுக்கப்புறம் வந்துட்டு வயல்வெளிகள், பசல்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகளையோ இல்லை வனப்பகுதியோ இல்லை பூக்களோ இல்லை ஆடு மாடுகளை பார்க்கும்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடலும் அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அடுத்து தம்பி பொண்டாட்டி திரைப்படத்திலிருந்து சுனந்தாவுடைய குரலில், இளையராஜா வரிகள் மற்றும் அவருடைய இசையில் வந்துகிட்டே இருக்க ஒரு அழகான பாடல் கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: இது கதை இல்ல, நிஜம்.
2: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறா அழுதுட்டே இருக்கு?
3: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
4: அப்படிதான், பொறுமையா தூக்குங்க.
2: அப்பாடா எப்படியோ தூக்கியாச்சு.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

Rainbow Melodies. இதமாய் இசையாய்.

மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ராவுடைய குரல்ல புலமை திட்டன் வரிகள்ல இளையராஜா இசையில ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

சித்ராவுடைய குரலில், வைரமுத்தோட வரிகளில், மரகதமணி அவர்களோட இசையில், சேவகன் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான சாங்கை கேட்டு வந்தாச்சு. இரண்டு மணி 51 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. எஸ், அடுத்த 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்காக

திரைகானம் காத்துக்கிட்டு இருக்கு. திரைகானத்தில் வந்துட்டு ஏற்கனவே திரைகானம் வந்துட்டு 60s and 70s நம்ம கேட்டாச்சு இல்லையா. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கொஞ்சம் 2000s 90s அந்த பக்கம்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. காலச்சக்கரத்தை வந்து கொஞ்சம் வேகமாக சுழட்டி பார்க்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அடுத்து உங்களுக்காக ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி 4 மணி 4:02 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான கேமோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எஸ், எழுதி ரெடியாக வச்சிருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் வந்துட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணி கேட்கலாம். அது ஃபன் பண்ணலாமா ஷோக்காக நீங்கள் வந்துட்டு 2986-00038 மற்றும் 2952-0554 அப்படின்ற ரெண்டு மொபைல் நம்பர்ஸ், ரெண்டு லேண்ட்லைன் நம்பர்ஸ் மூலமாக நீங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 044 அப்படின்ற முன்னிணைப்பை வந்து சேர்த்துக்கிட்டு எங்ககிட்ட வந்து பேசலாம். அடுத்து 7 மணிக்கு உங்களுக்காக, 7 மணிக்கு உங்களுக்காக இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் களத்தூர் கிராமத்தை சேர்ந்த பி செந்தில்குமார் அவர்களோட வந்து பாரம்பரிய நெல் வகைகளின் மகசூலை பற்றி பேசுவாங்க. அதை எப்படி பெருக்கிறது அப்புறம் சந்தைப்படுத்துறது பற்றி நேர்முகம் ஒன்று இடம்பெற இருக்கு. அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் கேளுங்க. ஓகேவா. அடுத்து உங்களுக்காக இந்நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிற திரைப்படத்தின் பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கேஆர் அனுராதா இருவரோட குரலில் வாலியோட வரிகளில் இளையராஜா மற்றும் எம்எஸ் விஸ்வநாதன் ரெண்டு பேர் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே கேளாமே சமதுல 3:02 உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பபாய்.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் மாலை 3 மணிக்கு. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்சன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா புனாச்சா ஈக்வடாரின் கான்சலா

எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். 3:03 ஆகிட்டிருக்கக்கூடிய வேளையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைக்கான நிகழ்ச்சியில் உங்கள் கூட பயணம் பண்ண போகிறது வேறு யாரும் இல்லை, நான் தான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். உங்கள் கூட வந்துட்டு 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வந்து பயணம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 4:02 உங்களுக்காக ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஒரு கேமோடும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லலாம், எஸ் திரைக்கான நிகழ்ச்சி ஏற்கனவே 60-70 பாடல்கள் கேட்டாச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 90s அப்புறம் வந்து ஏர்லி 2000 அதுக்கப்புறம் 2010 நோக்கி நம்ம போக போகிறோம். என்ஜாய் பண்ண போகிறோம், வைப் பண்ண போகிறோம், எல்லாருமே ரெடியாக இருங்க. இது 101.4 எஸ் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேருடைய குரலில், வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வந்துகிட்டே இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கு எல்லாமே சமதுல்லே.

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி, பேச்சு கொடுப்போம்.
2: நிவ்யா,
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னா ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
2: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். ரெயின்போ கேக்கலையா?
1: 3:12 ஆகிட்டு இருக்கக்கூடிய வேலையில திரைகானம் நிகழ்ச்சியில் தான் என் கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம ப்ரோமோல கேட்ட மாதிரி தான், எக்ஸாம்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு தான். அது சரிக்கிட்டால் கூட நம்மளால் இன்னொரு இதில் ஏற முடியாது. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் எதுக்குடா இதை பற்றி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். காலாண்டு தேர்வு முடிஞ்சு எல்லாருமே வந்து வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க. இருந்தாலும் மனசில் ஒரு பயம் இருக்கும், ஐயோ எக்ஸாமில் வந்து எப்படி எழுதியிருப்போமோ, நல்லா எழுதியிருப்போமா, நல்லா ஸ்கோர் பண்ணிப்போமா, என்ன மாதிரியான ஸ்கோர் வரும், நல்லா எந்த சப்ஜெக்டில் நம்ம டாப்பராக இருப்போம், அதை பற்றிலாம் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் யோசிக்காமல் அடுத்து நம்மளுடைய எக்ஸாம்ஸை பற்றி யோசிக்கலாம், படிக்கலாம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம், அரட்டை அடிக்கலாம், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், நம்ம வந்துட்டு நேரத்தை வந்து உபயோகமான வழிகளில் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரைகானம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அலை பாயுதே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. சடுகுடு ஆட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். எஸ் எஸ்பி பிச்சாரன், நவீன் ரெண்டு பேருடைய குரலில், வைரமுத்துடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளே.

காற்றே என் வாசல் வந்துன்னு ஆரம்பித்து கடைசியில் தென்றல் வரும்னு முடிகிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குதுன்னே சொல்லலாம். 3:23 ஆகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் திரை கானம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. 90கள் அப்புறம் 2000களில் வந்த பாடல்கள் வந்து நம்ம ஜாலியாக கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு அங்கங்கே தூறல் பெய்யுது, அங்கங்கே வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து வானிலை ஆராய்ச்சி நிலையம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் சென்னையில் வந்து நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்ததுங்க. நான் வரும்பொழுது நல்ல வெயிலாக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இதில் பழைய பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு விட்டுருக்காங்க இல்லையா, அதில் ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னே சொல்லலாம். ஃபீலிங்கு ஃபீலிங்குன்றீங்களே என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலச்சக்கரத்துக்கு பின்னோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னோக்கியே வரோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பஸ்ஸில் ஏறி வரும்பொழுது இருந்ததுன்னே சொல்லலாம். ரொம்ப காற்று வீசிக்கிட்டே நம்ம வந்துட்டு வேர்வை எதுவுமே இல்லாமல் நல்லா ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு நல்ல வெயில் அடிக்குது. கொஞ்சம் நாட்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பருவமழை ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்கடையில் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி மழைநீர் வடிகால் வந்துட்டு நம்ம நல்லா தூய்மையாக வச்சுருக்கணும்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்ன்றீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, மழை நீரை வந்து நம்ம உயிர் நீராக பாதுகாக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெயில் காலத்தில் அதோடைய மகத்துவம் என்னவோ அதை வந்துட்டு நம்மளால் அனுபவிக்க முடியும். இப்படியே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். கண்டுகொண்டேன் திரைப்படத்திலேருந்து உங்களுக்கு ஒரு சாங் வந்துக்கிட்டே இருக்குது. எஸ், அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலேருந்து நம்ம ஒரு சாங் கேட்டோம் இல்லையா, யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் பவதாரணி ரெண்டு பேரோட குரலில் பழனி பாரதியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் நம்ம ஒரு சூப்பரான சாங்கை கேட்டாச்சு. அடுத்து கண்டுகொண்டேன் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: ஃபேமிலி வந்து போனால இங்க எல்லாமே சமதுளு.
1: வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுளு.
2: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
2: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
3: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
2: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க?

0: ஃபேனு லைட்டு டிவி ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்லேருந்து ஃபோன் எடுத்தால் சுவிட்ச் அமுத்த போகிறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்கள் அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுற்றி போகிறதுக்கு காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணியா?
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: யார் சொல்வாதோ யார் சொல்வாதோ யார் சொல்வாதோ யார் சொல்வாதோ.
3: ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் ரெண்டு பேரோட குரல்கள்ல, வைரமுத்தோட வரிகள்ல, தேவாவோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு குஷி திரைப்படத்துல இருந்து ஒரு சாங். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்து.
1: பனிக்குடங்கள் மெல்ல உடைந்து விட்டால் உயிர் ஜனிக்கும், உயிர் ஜனிக்கும். மௌன குடங்கள் மெல்ல உடைந்து விட்டால் காதல் பிறக்கும், காதல் பிறக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த வரிகளை வந்துட்டு கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருக்காரு, யார் சொல்வது, யார் சொல்வதுன்னு சொல்லிட்டு யார் கொடுத்துருக்காருன்றதே நம்ம வந்து சொல்லலாம். எஸ் வைரமுத்துடைய வரிகளில் ஒரு சூப்பரான சாங் நம்ம வந்துட்டு குஷி திரைப்படத்துலேருந்து கேட்டோம். எஸ் மனசில் இருக்கிற விஷயங்களை வந்து ஓப்பனாக சொல்கிறதன் மூலமாக வந்துட்டு மனசில் ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருப்போம். இப்படி சொன்னால் என்ன ஆகுமோ, ஏதாகுமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. அதை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயம் வந்து அப்படியே காற்றுல பறந்து போயிடும். வெற்றியோ தோல்வியோ இல்லை நம்ம நினைக்கிறது நடக்குமோ நடக்கலையோ அதை பற்றின கவலை இல்லாமல் என்ன தோணுதோ அது வந்து உங்களுடைய நெருக்கமானவங்க கிட்ட சொல்லுங்கள். அவங்க கிட்டேருந்து புன்னகை வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கணே சொல்லலாம். மகிழ்ச்சிகரமான இந்த மாலை நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாலை நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். எஸ் இன்னும் 20 நிமிஷத்தில் 4 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கேம் ஷோக்கும் நம்ம தயாராகணும். ஸோ எஸ் ரெடியாக இருந்துக்கோங்க, ஃபோன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நானும் கொஷின்ஸோடு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முகவரி திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லணும். ஸோ மனசு ரிலேட்டடான சாங் தான். ஹரிஹரன் ஸ்வர்ணலதா குரல்களில் வைரமுத்துடைய வரிகளில் தேவாவுடைய சேல பாருங்கள், வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் வைரமுத்து தான். எஸ் வரிகளை வந்துட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்ம தூள்.

3:46 ஆகிட்டிருக்கக்கூடிய வேலையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் வந்துட்டு சூப்பரான சாங்ஸ், நம்ம வைபான 2000s அப்புறம் வந்த சாங்ஸை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்து உங்களுக்காக தெனாலி திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக ஒரு சாங் வந்துக்கிட்டே இருக்குது. எஸ், இந்த சாங்கை யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் பாடியிருப்பாங்க, ஏ ஆர் ரஹ்மானுடைய மியூசிக் அது மட்டும் நல்லா தெரியுது. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் தாமரையுடைய வரிகளில் கமல்ஹாசன், சித்ரா, கிளின்டன் அப்புறம் வந்து டொமினிக் இவங்க 4 பேர் பாடியிருக்கிறாங்க. இந்த ஹாப்பியான சாங், இந்த வைபான ஈவினிங்கில் இந்த சாங் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். எஸ், ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்கே எல்லாமே சமதூளு.

3:53 ஆகிட்டிருக்கு. எஸ் திரை காணமுடிய நிறைவு பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கிறோம். எஸ் அடுத்து 4:02 உங்களுக்காக ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் கேமோட ரெடியாக இருக்கேன். ஸ்டேட்யூனாக இருங்க. அடுத்து உங்களுக்காக 12B திரைப்படத்துலேருந்து நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், மகாலட்சுமி ஐயா, ஹரிஷ் ராகவேந்திராவுடைய குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் சைல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: நேரம் மாலை 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தாவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மியான்மர் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: பண்ணலாமா?
2: பண்ணலாமா?
1: பண்ணலாமா?

0: 4:03 ஆகிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் ஜெய் சஞ்சய். எஸ், சொன்ன மாதிரியே 4:02 அப்புறம் உங்களுக்காக வந்துட்டு கேமோட நான் ரெடியாக இருக்கேன், நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205554 முன்னிணைப்பா 044 அப்படின்ற இணைப்பை என்னை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். சரி, என்ன கேம் கொண்டு வந்திருக்க சஞ்சய் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். பாடலுடைய இடைப்பட்ட வரிகளை நான் சொல்லுவேன், அதை வச்சு நீங்கள் பாடலுடைய முதல் வரி அப்புறம் அது எந்த திரைப்படத்தில் வந்திருக்கு அதை தான் நீங்கள் என்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறீங்க. இந்த 1 மணி நேரம் உங்கள் கூட நான் பயணம் பண்ண போகிறேன், நீங்களும் என் கூட பயணம் பண்ண போகிறீங்க. சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. எஸ், அடுத்து முதல் நேயர் வந்துட்டாங்க, அவங்க யார் என்னன்னு பார்க்கலாமா? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க? காலையில பேசுனீங்களா? ரெண்டு நாள் ஆச்சு. ஓகே, விவிஎஸ் கண்ணன் மணிக்கணும்.
1: இல்ல, ரெண்டு நாள் பிஸியா இருக்கேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம்
0: ஓகே கண்ணன் சார், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? ஓகே, என்ன கேம்னு தெரியுமா? பாடலுடைய வரிகளை நான் சொல்றேன், ரெடியா இருக்கீங்களா? பொன்மாலை நேரங்களே, என் இன்ப ராகங்களே, பூவான கோலங்களே, தென்காற்றின் இன்பங்களே, தேனாடும் ரோஜாக்களே, என்னென்ன ஜாலங்களே. சரியான பதில் இல்லையே. படம் பேர் மூடு முகம் இல்லை, வேற திரைப்படம் இது. பொன்மாலை நேரங்களே, பொன்மாலை நேரங்களே, என் இன்ப ராகங்களே, பூவான கோலங்களே, தென்காற்றின் இன்பங்களே, தேனாடும் ரோஜாக்களே, என்னென்ன ஜாலங்களே. பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார், கோயம்பேடு பார்த்திபன் சார். நலமா இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கேன் பார்த்திபன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சார்.
0: ஓகே, ஒரு கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: அது எங்கினிய பொன்னிலாவேன்னு ஒரு பாட்டு வரும் மேடம், அதானே மேடம்? அது அதானே சார்.
0: அதானே மேடமா? நான் சாருங்க. ஓகே, கன்ஃபியூஷன் ஆகலாம், ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. கன்ஃபியூஷன் ஆனாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். எந்த திரைப்படத்திலிருந்து வந்திருக்குன்னு சொன்னால் இன்னும்
2: சூப்பராக
0: இருக்கும். ஹலோ,
2: ஹலோ,
0: என்ன படம்னு சொல்லுங்க.
2: அது புன்னகமணனா சார்? புன்னகமணனா?
0: அடடா, பாட்டு பேரை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, ஆனால் படம் பேரை தப்பாக கண்டுபிடிச்சிங்க. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
0: ஓகே, கோயம்பேடு பார்த்திபன் வந்து பாட்டோடைய வரி வந்து என்னன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ரெட்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பனி சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: ஹயாத் பாஷா ரெட்டில்ஸ்ல இருந்து?
3: ஆமா சார், ஆமா சார்.
0: ஓகே பாஷா சார்,
3: சொல்லுங்க சார்,
0: கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
3: ஆ, இருக்கு சார், ரெடியா இருக்கு சார்.
0: ஓகே சார். பொன்மாலை நேரங்களே, என் இன்ப ராகங்களே, பூவான கோலங்களே, தென்காற்றின் இன்பங்களே, தேனாடும் ரோஜாக்களே.

0: என்னென்ன ஜாலங்களே?
1: இப்ப நண்பர் சொன்னாரு முதல் அடி, அதுதானே சார் இந்த
0: முதல் அடி? எண்ணினிய பொன்னிலாவேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா படம் பேர் என்னன்றத கண்டுபிடிக்கணும்.
1: எனக்கு அந்த பாட்டு டக்குன்னு வருது, படம் பேர் நினைவுக்கு வரல சார்.
0: படம் பேர் நினைவுக்கு வரல, இருந்தாலும்
1: நடிகர் எந்த நடிகர் சார் டக்கு
0: அப்படி சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே. மூடு பனி திரைப்படம் கண்டிப்பா வந்துட்டு பாருங்க, ஹீரோ பேர் என்னன்னு தெரியலன்னு சொன்னாரு. கடைசியில் நானே ஆன்சர் சொல்லிட்டேன், பரவாயில்ல மூடு பண்ணி அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அடுத்த கொஸ்டினை நோக்கி போகலாம். அடுத்த நேரம் வந்துட்டாங்க. ஓகே, நம்ம ரெடியாக இருக்கலாமா? நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான். ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 2985200 அப்படின்ற இணைப்பை என்னை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் நோக்கி போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேசுறீங்க?
2: நானே
0: தான் சஞ்சய் சாரே தான்.
2: ரொம்ப நாளாச்சு உங்க கூட பேசி, அதுதான் இன்னைக்கு 4 மணிக்கு வராது வந்து வந்தேன். இப்போ
0: ஓகே, பத்மாவதி அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா வராது வந்தேன் அப்படின்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்களுக்காக வந்துட்டு கொஸ்டின் ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டினை கண்டுபிடிச்சதுனால உங்களுக்காக இன்னொரு கொஸ்டின் ரெடியா வச்சிருக்கேன். ரெடியா இருக்கீங்களா?
2: பழைய படம் சொல்ல
0: முடியுமா சார்? நல்ல பழைய படம் தாங்க. நிறைய பேர் பழைய படம் வேணும்ன்றதுனால பழைய படமும் புது படமும் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன படமா இருந்தா என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு குடுக்கறேன், கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிங்க. ஓகேவா?
2: சொல்லுங்க.
0: ஓகே. மேடையை போல வாழ்க்கை அல்ல, நாடகமானதும் விலகி செல்ல. ஓடையை போலே உறவும் அல்ல, பாதைகள் மாறியே பயணம் செல்ல.
2: நடிகர் சொல்ல முடியுமா சார்?
0: நடிகர் வந்து கார்த்திக் இருப்பாரு.
2: கார்த்திகா?
0: அப்புறம் மோகன் இருப்பாரு. ரேவதி இருப்பாங்க. மௌனராகம்ன்ற படம் பேரை வந்து கண்டுபிடிச்சீங்க, அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். ஆனா என்ன பாடல்ன்றது நீங்க கண்டுபிடிக்கலையே இன்னும்.
2: பாடல் வந்து அந்த பாட்டு மாற்றி சார் வெளியே வந்து சரியாங்க.
0: ஆடரா, பரவாயில்ல, படம் பேர் கண்டுபிடிச்சதுக்காக என்னுடைய அப்ளாஸ்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ,
0: தேங்க்யூ. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் பொன்னேரி. ஜெகண்டையிலிருந்து கலீல் அகமது பேசுறேன். சஞ்சய் அவர்களே வணக்கம்.
0: கலீல் அகமது சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம க்வெஸ்சனுக்கு போலாமா?
3: எனக்கு சஞ்சய்
0: எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு பேர் சஞ்சய்னு ஒருத்தர் இருப்பான். வாழ்க்கையில சஞ்சய்ன்ற பேரை பாக்காம யாருமே வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு லெஜண்ட் ஆயிட்டோம் நம்மளாம்.
3: ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சஞ்சய் தான். வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். 13 நிமிஷத்துல 200 கோடி பேசுவாரு.
0: கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் படிச்சிருப்பாரு அவரா?
3: ஆமா, அவரே தான் ஈரோடு சஞ்சய். ஓகே
0: சார், ஓகே சார், கரெக்டா
3: சொல்றீங்களே அவர்தான்.
0: ஓகே சார், கேம் ரெடியா இருக்கீங்களா?
3: அந்த பாட்டை தான் ஆயா சொல்லிட்டாங்களே, மௌன ராகம்.
0: படம் பேர் சொல்லிட்டாங்க ஆனா பாட்டுடைய முதல் வரிய சொல்லலையே.
3: நல்ல பாட்டுங்க.
0: எல்லாரும் நல்ல பாட்டு தான் சொல்றீங்க, நானும் நல்ல பாட்டு தான் கொடுத்துருக்கேன். வரிய கண்டுபிடிங்களே.
3: மேடையை போலே வாழ்க்கை அல்ல, நாடகம் முடிந்ததும் விலகி செல்ல. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. அன்பே என் அன்பே தொட்டவுடன்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க பாட்டோட முதல் வரியை கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி, நன்றி.
0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில நம்ம இருக்கோம். 4:12 ஆகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 6 பேர் கிட்ட வந்துட்டு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து எத்தனை பேர் சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்கு, வேட்டையாடு.

மலையாள திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேருடைய குரலில், தாமரையோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க ஒரு சூப்பரான சாங் ஸ்டேட்யூன் இதுரைன் பர்ஃபார்ம் 103.4. இங்கே எல்லாமே சம தூள்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
3: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
2: எஃப்எம் ரெயின்போ,
3: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
2: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: Chennai Silks. Let the celebrations begin.
1: Fun பண்ணலாமா?
2: Fun பண்ணலாமா?
1: Fun பண்ணலாமா?
3: நான்கு மணி 20 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் என் கூட நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சூப்பரான சாங்ஸை கேட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம், அதே மாதிரி சூப்பரான கேமும் ஆடிக்கிட்டே இருக்கும். பாடலுடைய இடைப்பட்ட வரியை வந்துட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் அதை வச்சு பாடலுடைய முதல் வரி என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு அது எந்த திரைப்படத்தில் வந்தது அப்படின்றது தான் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லணும். விவிஎஸ் கண்ணன், கோயம்பேடு பார்த்திபன், ரெடில்ஸ் பாஷா, திருவற்றியூர் பத்மாவதி மற்றும் பொன்னேரி கலீல் அகமத், இவங்க வந்து சரியான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இந்த வரிசையில் நீங்களும் வரணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4. முன்னணிப்பா 0-4-4 அப்படின்ற ஒரு இணைப்பு என்ன வந்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஓகே, நம்ம அடுத்த நேர் நோக்கி போகலாமா? வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
3: ஹலோ,
4: பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
3: பாபுராஜபுரம் முகமது இக்பால், காலையில் வந்து பேசுனீங்களா?
4: இல்ல சார், நான் ரெண்டு நாளாச்சு சார். இது இல்ல, கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் சார்.
3: மன்னிக்கணும்,
4: கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். இது என்ன நிகழ்ச்சி சார்?
3: என்ன நிகழ்ச்சின்னு கேட்குறாரு, பரவாயில்ல ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வந்துட்டு நான் ஒரு கேம் வந்து சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலுடைய இடைப்பட்ட வரியை நான் சொல்லுவேன், அதை வச்சு நீங்கள் பாடலுடைய முதல் வரியை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா?
4: முயற்சி பண்ணி பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன்.
3: முயற்சி பண்ணி பார்க்குறீங்க. ஸோ முகமது இக்பால் ஃப்ரம் கும்பகோணம், கரெக்டா?
4: ஆமாம் சார், நான் வந்து இது கும்பகோணத்தை விருது பாதி தமிழ் பண்பலை மாறிடுச்சு, அதனால இது தரம் வர்றதில்லை எங்களுக்கு.
3: ஓ அப்படிங்களா, சரி பரவாயில்ல. இங்கே வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பக்கம் ஆட்டமாக தேரோட்டமாக சாங் போயிட்டுருக்கு, அது கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம கேமுக்குள்ள போகலாமா? ஆட்டமா தேரோட்டமா, இங்க ஒரு ஆட்டம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. எஸ், உனை போல நானும் ஒரு

0: பிள்ளைதானே, பலர் வந்து கொஞ்சும் கெளி பிள்ளைதானே, உனைப்போல நானும் மலர் சூடும் பெண்மை, விதி எனும் நூலில் விளையாடும் பொம்மை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே
1: அப்படின்னு,
0: எங்கோ கேட்ட குரல். முகமது இக்பால் இதுதான் நம்ம கிட்ட வந்திருக்காரு. பரவாயில்ல, நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களுக்காக மறுபடியும் ஒரு வார்த்தை அதை சொல்லாமா? உனை போல நானும் ஒரு பிள்ளைதானே, பலர் வந்து கொஞ்சம் கிளி பிள்ளைதானே, உனை போல நானும் மலர் சூடும் பெண்மை, விதி எனும் நூலில் விளையாடும் பொம்மை. ஓகே, பாடகரோட பேரை கரெக்டா
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: வருது எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே, எங்கேயோ கேட்டதா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முகமது இக்பால் ஃப்ரம் கும்பகோணம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் நோக்கி போலாமா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? ஒரு பாட்டு கேட்டு ஒரு சூப்பரான பாட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். எட்டயபுரம் சிவா.
2: அவர் ஊர்ல பிறந்த எனக்கு அந்த மாதிரி பெருமை வரலங்க.
0: ஓகே சிவா, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
2: நீதான் ஒரு பூவின் மடல், பூவி செம்பூவி உன்பாசம் வரும். ஓகேவாங்க, அதானே?
0: சூப்பரா சொன்னீங்க, சூப்பரா பாடியும் காமிச்சிருக்கீங்க. என்ன திரைப்படத்துல இருந்து வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்.
2: இது கார்த்திகேய ராதாரவி. மனசு சொல்ல துடிக்குது, மனசு
0: சொல்ல துடிக்குது மனசு. இதுக்காக உங்களுக்காக என்னுடைய பாராட்டை கொடுத்தே ஆகணும். ஏன் மனசு என்ன சொல்ல துடிக்குது அப்படின்னா, நீங்க சூப்பரா பாடிருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணுதுங்க. ஓகே, அவர் வந்துட்டு அடுத்த நேருக்கு பாவம் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அடுத்து வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநந்தியூர் கணபதி சார். போன வாரம் நாத்தி கேமரா தான் சார் வந்தேன்.
0: கணபதி ஃப்ரம் திருநின்றவூர். ஓகேவா? ஓகே, திருநின்றவூர் கணபதி. ஆல்ரெடி வந்து ரெண்டு பேர் வந்து மூணு பாட்டுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சனால உங்களுக்காக புது
2: கொஸ்டின் கண்டுபிடிச்சேன் சார். சொல்ல சொல்லி மனசு லைன் போயிருக்குது, நீங்க எடுக்கல, அதுவே தோராட்டி பேசுனீங்க, லைன் கட் ஆயிடுச்சு அவர்கள்.
0: நான் வந்து எடுக்கல, அவங்க நேர் வந்து முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வந்துட்டாரு. அவருக்கு நான் கேட்டை ஓபன் பண்ண அவர் வந்துட்டாரு. நீங்க வந்துட்டு பின்னாடி போனதுல பரவாயில்ல. இப்ப வந்துட்டீங்க, இப்போ கேட்டை ஓபன் பண்ணா நீங்க வந்துட்டீங்கல்ல. சோ உங்களுக்காக ஒரு சாங் ரெடியா வச்சிருக்கேன், ரெடியா இருக்கீங்களா?
2: ஓகே ஓகே சார்.
0: நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திரண்டு நிற்கிறதே, திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா, என் நெஞ்சம் மருண்டு நிற்கிறதே. ஹீரோ வந்து ரெண்டு ஹீரோ இருக்காங்க, ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. எந்த ஹீரோ வேணும் உங்களுக்கு?
2: சூர்யாவா? சூர்யா படம்
0: இல்லங்க, சூர்யா படம் இல்லை.
2: ரெண்டு ஹீரோனா?
0: ரெண்டு ஹீரோ, ரெண்டு ஹீரோ, ரெண்டு ஹீரோயின், ரெண்டு கதைகள். ஆனா ரெண்டு கதைகளும் வந்து ஒரு இடத்துல வந்து கிராஸ் ஆகி போகும். அதுதான் வந்து வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: ஹலோ.
3: ஹலோ.
0: ஹலோ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நங்கநல்லூர் நாராயணன். பாருங்க, கரெக்டா ரைமிங்கா பேர சொன்ன பாத்தீங்களா?
3: என்ன
0: ஓகே. நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திரண்டு நிற்கிறது.

0: கேட்கிறது. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா, என் நெஞ்சம் மருண்டு நிற்கிறதே.
1: அச்சோ, தெரியாம போச்சு எனக்கு.
0: தெரியாம போச்சுன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த பாட்டை நான் பிளே பண்ணேன், அதனால கண்டிப்பா கேட்டிருந்தீங்கன்னா.
1: கமல்ஹாசன் பாடின அந்த பாட்டா சார்?
0: கமல்ஹாசன் பாடின பாட்டு கிடையாது,
1: வேட்டையாடு விளையாடு
0: அது கிடையாதுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நான் பிளே பண்ணல, இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில நான் பிளே பண்ணியிருந்தேன். ஒருவேளை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு.
1: ஓ சாரி சார், கவனிக்கல நானு.
0: பரவாயில்ல நாராயணன் சார்,
1: வேற ஒரு லைன் சொல்ல முடியுமா சார்?
0: வேற ஒரு லைன் இது வரைக்கும் கொடுத்தது இல்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, சரி உங்களுக்காக. ஓகே. பணியில் நனையும் மார்கழி பூவே, என்னை நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே, உனக்கென பிறந்தவள் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா. இது கண்டிப்பா வந்து ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சால்.
1: கலைஞன் படமா சார்
0: அடடா, பாட்டு கண்டுபிடிக்க சொன்னா படத்தோட பேரை சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்ன பாட்டுன்னு சொல்லுங்களேன். சரியான பாட்டின் அர்த்தம் இல்ல, கலைஞன் திரைப்படத்துல இருந்து வந்த ஒரு பாடல் தான். இதுக்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும் இல்லையா? ஓகே சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ சார, தேங்க்யூ.
0: நங்கநல்லூர் நாராயணன் சார் வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞன் திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் நோக்கி போகலாமா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? மதுரையிலிருந்து பிரவீன் நமக்காக ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஒரு முறை சொல்றீங்களா?
0: ஓகே, கலைஞன் திரைப்படத்துல இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். பணியில் நனையும் மார்கழி பூவே, என நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே, உனக்கென பிறந்தவள் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா.
2: பணியா?
0: முதல் வரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். பரவாயில்ல. பணியில் நனையும் மார்கழி பூவே, என நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே, உனக்கென பிறந்தவள் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா. ரொம்ப நேரமா இருக்கீங்க, பரவாயில்ல. நீங்க முயற்சி பண்ணி கால் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு சிலரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது, ஒரு சிலரால் முடியலைனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக தூள் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதாவுடைய குரலில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில், காடுவன் அவர்களுடைய வரிகளில் உங்களுக்காக ஒரு சாங் வந்துக்கிட்டே இருக்கு. பிரேக் முடிச்சுட்டு இந்த சாங்கை கேட்கலாம். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்ம தூள்.

4:37 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் ஜெய் சஞ்சய். பாடலுடைய இடைப்பட்ட வரிகளை சொல்லி, பாடலுடைய முதல் வரி அப்புறம் எந்த திரைப்படத்திலிருந்து வந்தது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள் 298600038 298600038 2952505544.

0: 2952054 அப்படின்னு இந்த இரண்டு நம்பர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு 044 அப்படின்ற அந்த மூன்று எழுத்து அந்த மூன்று லெட்டர் நம்பர்ஸை வந்துட்டு முன்னாடி போட்டுக்கோங்க ஃபோனில் பேசுகிறதா இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு கேமுக்காக நான் ரெடியாக இருக்கேன். பதில் சொல்ல நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அடுத்த நேரம் நோக்கி போகலாமா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
1: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்லிக் கொள்வது யாரு?
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. ஓகே, காலையில
1: நான் கலைஞன் படம் பேரு எந்த நெஞ்சில் நீங்க அத பாட்டு ஜானகி பாடிய பாடல்.
0: ஓகே, எனக்காக அதை பாடி காட்ட முடியுமா? எங்களுக்காக பாடி காட்டுங்க.
1: சரி, எங்க அவ்வளவு பாடத்தில் புது படம் பழைய பாடம் பழைய பாடு கேட்கலாம் பாடுறேன்.
0: சூப்பரா வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திறமையை வேற காட்டிட்டு போயிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ கேக்குது? யார், எங்கிருந்து பேசுறீங்க? அது சொல்லுங்க.
2: மடிப்பாக்கம் காயத்ரி பேசுறேங்க சார்.
0: மடிப்பாக்கம் காயத்ரி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
2: ரெடியா இருக்கேங்க சார்.
0: ஓகே, ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்து ரெண்டு கொஸ்டின் ஓப்பனில் வச்சுருந்தேன். அதில் ஒரு கொஸ்டினை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்.
2: ஓகே சார்.
0: ஓகே, நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திரண்டு நிற்கிறதே, திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா, என் நெஞ்சம் மருண்டு நிற்கிறதே. இந்த பாட்டை வந்து இதுக்கு முன்னாடி ஷோல நான் பிளே பண்ணேங்க. இதுதான் க்ளூ உங்களுக்காக வச்சிருக்கிறது. கண்டிப்பா இது வந்து ஒரு வாட்டியாவது கேட்காம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு சாங்.
2: ஆமா ஆமா, ஆனா தெரிஞ்ச நல்ல தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கு, ஆனா டக்குன்னு வர மாட்டேங்குது சார்.
0: பரவாயில்ல, போன் பண்ணி முயற்சி பண்ணீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: தேங்க் யூ, தேங்க் யூ சார்.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ
0: ஹலோ
3: சொல்லுங்க
0: சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும்.
3: சரி சரி, லைன் கிடைச்சிருச்சு, அதனால தான்
0: கிடைச்சிருச்சு. அதுக்குள்ள வந்துட்டு நீங்க டிஃபால்ட்டா சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு நீங்க கேக்குற மாதிரி இருக்கு. என்ன,
3: சென்னையில இருந்து சுதா பேசுறேன்.
0: சென்னையில இருந்து சுதா. ஓகே, நான் வந்துட்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 ஸ்டுடியோல இருந்து சஞ்சய் பேசுறேன், ஆர்ஜே சஞ்சய். சரிங்களா, யாருன்னு வேற கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னோம்ல. நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் மறுபடியும் சொல்லுங்க. சூப்பர். எந்த திரைப்படம்?
3: அரவிந்த்
0: எஸ், அந்த திரைப்படத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களுக்காக அந்த ஆன்சரை சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் புது கொஸ்டினை நோக்கி போக போகிறோம். ரெடியாக இருங்க, ஃபோன் எடுத்து டயல் பண்ணி என்கிட்ட பேசுங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ
0: ஹலோ
4: வணக்கம் சார், நான் அடையாளம்பட்டிலேருந்து ஜெயலட்சுமி.

0: அடையாளம் பட்டுல இருந்து ஜெயலட்சுமி. ஓகே, ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் அதே அடையாளம் பட்டுல இருந்து தான் வந்தாங்க.
1: ஆமா ஆமா சார், ஆமா சார், எங்க ரிலேட்டிவ் தான் சார், எங்க மாமனார் தான்.
0: ஓ அப்படிங்களா, சரி ஓகே. இருந்தாலும் வந்து புது நேரா வந்து ட்ரை பண்றீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
1: தேங்க் யூ சார், தேங்க் யூ சார்.
0: ஓகே, எனக்கு நீங்க புது நேயர், இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: நான் பேசிருக்கேன் சார், நானு
0: ஓகே
1: மாங்குடி முத்த ஐயா இதெல்லாம் நான் பேசிருக்கேன்.
0: சரிங்க சரிங்க, ஓகே. கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடி பொழுதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே.
1: சார் எனக்கு மட்டும் கஷ்டமா கேக்குறீங்க.
0: இது ரொம்ப ஈஸிங்க, அதுவும்

0: கஷ்டமா கேக்குறீங்க.
1: இது ரொம்ப ஈஸிங்க. அதுவும் கண்டிப்பா இந்த விமன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விமன் லிசனர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். குஷ்பு வேற ஆடுவாங்க இதுல.
0: ஏதாச்சும் க்ளோ கொடுக்க முடியுமா?
1: ஓகே, ஹீரோ வந்து சத்யராஜ்.
0: யார் சார்?
1: சத்யராஜ் ஹீரோ.
0: சத்யராஜ்,
1: ஆமா. இத வச்சே கண்டுபிடிச்சிடலாம்.
0: இன்னொரு முறை மட்டும் அந்த லைன் சொல்லுங்க சார்.
1: ஓகே, நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு, தினம்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது.
0: ஆனா இங்க வரமாட்டேங்குதே.
1: அங்க வரைக்கும் வருது, ஆனா வெளியில வரமாட்டேங்குதே. பரவாயில்ல, முயற்சி பண்றீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: ஓகே சார்.
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க
2: பேசுறேன் சார்?
1: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வள்ளியூர்ல இருந்து ஆல்ட்ரன்.
1: ஆல்ட்ரன், பரவாயில்ல, புதுசான பேரு, நல்ல சூப்பரான பேரோட வந்திருக்கீங்க. வள்ளியூர்ல இருந்து ஆல்ட்ரன், கரெக்டா?
2: ஆமா சார, ஆமா.
1: ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
2: சரி சொல்லுங்க சார், நான் கண்டுபிடிக்கிறேன்.
1: நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு, தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடி பொழுதில் பாய்ந்து, இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே.
2: படம் பேரு தெரியுமா?
1: படம் பேரு சொல்லணும்ன்றது நீங்க கண்டுபிடிக்கணுங்க. நான் வந்துட்டு க்ளூ கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. சத்யராஜ் ஹீரோ, குஷ்பு வந்து இந்த பாட்டுல பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன்.
2: அப்ப வருது வருது ஈழம் காற்று அந்த பாட்டா சார்?
1: இல்லையே, இது வந்து அந்த பாட்டு கிடையாது. இல்லங்க, அது கிடையாது. பரவாயில்ல, முயற்சி பண்றீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: ஓகே சார்.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ சார்.
1: ஹலோ, ஹலோ, மணிக்கணும்.
3: ஹலோ சார், கேக்குதுங்களா?
1: எனக்கு கேக்குது. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், என் பேர் சுந்தரமூர்த்தி, நான் நாவலூர் இருந்து.
1: சுந்தரமூர்த்தி, ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஆமா சார, இந்த பாடல வந்துட்டு இவள் ஒரு இளங்குருவின் வரும்னு நினைக்கிறேன், பிரம்மா படத்துல இருந்து வர பாட்டு.
1: உங்களுக்காக என்னுடைய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், இவள் ஒரு இளங்குருவி, பிரம்மா திரைப்படத்துல இருந்து தான் வருது. கரெக்டான ஆன்சரை சொன்ன உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. கொஞ்சம் வானொலியோட ஒலியை கம்மி பண்ண இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
4: ஹலோ.
1: ஹலோ.
4: எஸ் சார், ஹலோ.
1: ஹலோ, யார், எங்க இருந்து பேசுறீங்க, அது சொல்லுங்களேன்.
4: ஆக்சுவலி நரேந்திரகுமார் ஃப்ரம் விருகம்பாக்கம்.
1: நரேந்திரகுமார் ஃப்ரம் விருகம்பாக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க?
4: ஃபைன் ஃபைன், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் டாக்கிங் டு யூ.
1: ஓகே, இட்ஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி டு டாக் டு யூ. ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
4: என்ன சார், சொல்லுங்க சார்.
1: ஓகே, இது வந்து புது கேள்வி, ரெடியா இருக்கீங்களா? ஏற்கனவே வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சதுனால இப்ப புது கேள்வியோட நான் வந்திருக்கேன். காற்றிலே ஆடும் காகிதம் நான், நீதான் என்னை கடிதமாக்கினாய், அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன், என் கலங்கரை விளக்கமே.
4: புது பாட்டு,
1: புது பாட்டு தான், 2010 வந்த பாட்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படிங்களா?
4: பாட்டோட
1: முதல் வரி என்னன்றதையாவது சொல்லாம்ல?
4: விண்ணை தாண்டி வருவாயா நினைக்கிறேன்
1: சார். விண்ணை தாண்டி வருவாயான்றது படத்தோட பேரு, பாட்டோட முதல் வரி என்ன
4: அது தெரியல சார். அது
1: பரவாயில்ல, படத்தோட பேர் கண்டுபிடிச்சதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். நரேந்திரகுமாருக்கு வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த நேர் நோக்கி போலாமா? வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ.
1: ஹலோ
5: சார், என் நேம் ஜெகன்.
1: ஜெகன், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: இப்போ

0: ஒரு ரெண்டு காலர் முன்னாடி சுதா பேசியிருந்தாங்களே, அவளோட ஹஸ்பண்ட் பேசுறேன்.
1: இதுக்கு முன்னாடி பேசுனவங்க ஜெயலட்சுமி.
0: சுதா ராணி நந்தனம்லேருந்து பேசினாங்கல்ல.
1: சுதா ராணி, ஓகே, சென்னை சுதா, ஓகே.
0: ஆமா,
1: நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, ஆன்சரை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஆ, அது கண்டுபிடிச்சிட்டேன். வினைத்தாண்டி ஒரு வயப்படத்துல இருந்துட்டு மன்னிப்பாய சாங்ஸ் வரும் பாத்தீங்களா?
1: எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சூப்பர் சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து குமார் சார்.
1: சென்னையில இருந்து குமார், எந்த சென்னை? வட சென்னையா, தென் சென்னையா, மத்திய சென்னையா?
2: கோடம்பாக்கம் சார்.
1: கோடம்பாக்கம் குமார், ஓகே. உங்களுக்காக வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன், நீங்க ரெடியா இருக்கீங்களா?
2: தெரியாது, எனக்கு
1: தெரியாது, இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு வந்துட்டு தைரியமா சொல்றாரு. அந்த தைரியத்துக்காகவே ஒரு சாங் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் என்னை விட்டு போனால் எந்த நிலா சோர்ந்து போகும், வானின் நீளம் தேர்ந்து போகுமே, உன் முன் கோபக் குயிலே. இது வந்து முயற்சி பண்றீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: வணக்கம் ரெயின்போ. வானொலியோட ஒலியை கம்மி பண்ணா நல்லா இருக்கும், ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப தெளிவா கேக்குதுங்க. அமிதாப் பச்சன் இல்லங்க, அபிஷேக் பச்சனுங்க.
3: அபிஷேக்
1: பச்சன், அமிதாப் பச்சன் வந்து அபிஷேக் பச்சன். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்களேன். வணக்கம் ரெயின்போ. வானொலியோட ஒலியை கம்மி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பது சரியான பதில் இல்லங்க.
2: எனக்கு
1: பாட வராது, ஆனா உங்களுக்காக நான் அப்ளாஸ் குடுக்கறேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. காத்து தான் நல்லா வீசுது, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
1: ஹலோ, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்.
4: ஹலோ.
1: ஹலோ,
4: நான் ஆதம்பாக்கத்துல இருந்து கௌசல்யா பேசுறேன்.
1: ஆதம்பாக்கம் கௌசல்யா, ஓகே. ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
4: ஆ, ரெடியா இருக்கேன் சார்.
1: ஓகே, கௌசல்யா ஃப்ரம் ஆதம்பாக்கம், உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன் எடுத்து வந்திருக்கேன். காட்டுல மேட்டுல அலைஞ்சவன் தான், ஆடிட பாடிட வேண்டாமா.
4: காட்டுல மேட்டுல அலைஞ்சவனா,
1: ஆடிட பாடிட வேண்டாமா. வறுமையை இளமையில் வறுமையை பார்த்தவன் தான், உன் உடையில வறுமை வேண்டாமா. யாரோ ஒருத்தர் கரெக்டா ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டாங்க, யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? பாருங்க, கப்பிள்ஸ் கோல் வந்து எப்படி எல்லாம் வந்து நிறைவேற்றாங்கன்றத இவங்க ரெண்டு பேரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எத்தனை பேர், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-22 பேர் மேலே வந்துட்டு இந்த ஷோவில் கலந்துக்கிட்டே வந்துட்டு புது நேயர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுடைய இந்த ரெஸ்பான்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸை நான் கொடுத்தே ஆகணும் இல்லையா?

ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் உங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரமும் வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். உங்களுக்காக நிறைவு பாடலா திப்பு அப்புறம் சுமங்கலி ரெண்டு பேருடைய குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில, ஆறு திரைப்படத்துல இருந்தே வந்துகிட்டு இருக்கு. எஸ் இந்த கொஸ்டின் வந்து நான் ஃபன் பண்ணலாமால யூஸ் பண்ணியிருந்தேன், அந்த பாட்டு தான் உங்களுக்காக பிளே பண்ண போறேன். என்ஜாய் பண்ணுங்க, வைபா இருங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆர்ஜியமும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதூளு.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

0: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றன. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 5:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இந்திய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் ஒரு அழகான தலைப்போடு வந்திருக்கும் அப்படின்னு

வந்து சொல்லலாம். நிறைய நேரங்களில் நம்மளுக்கு வாழ்க்கை பாடங்கள் எங்கேயாவது இருந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு புத்தகத்துலேருந்து கிடைக்கும், ஒரு நபர்லேருந்து கிடைக்கும், ஒரு நண்பர்கள்கிட்டேருந்து கிடைக்கும், அப்பா அம்மா கிட்டேருந்து கிடைக்கும், சில டைம் வழிப்போக்கர்கள்கிட்டேருந்து கூட கிடைக்கும். நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருப்போம், பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்ன வரையும் நம்ம ரொம்ப ரொம்ப பக்குவமாக அதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப சிலருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சிலருக்கு குழந்தைகளிடமிருந்து வாழ்க்கை பாடங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரம் இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். ரெண்டு பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு போய் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு அந்த ஒரு குழந்தை சொன்னதுக்கப்புறம் தான் பெரியவங்களான நாமளே வந்து கொஞ்சம் முடிச்சு பார்த்து ஆமாம்ல எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கோம், குறிப்பாக குழந்தைங்க முன்னாடி ஏன் சண்டை போட்டுட்ருக்கோம், சின்ன விஷயம் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு ரியலைசேஷனுக்கே வருவோம். அந்த மாதிரி குழந்தைங்களோட வாயிலிருந்து கேட்ட ஒரு சில வார்த்தைகள் பெரியவங்களுக்கே பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு நடந்திருக்கா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்கள் அந்த மாதிரி பேசி மற்றவங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றது தான் பேச போகிறோம். இது தொடர்பாக நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக அந்த கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-338 மற்றும் 295-205-54. நிகழ்ச்சியில் முதல் பாடல் ராவணன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: Chennai Silks. Let the celebrations begin.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
2: ஐந்து மணி 11 நிமிடம் ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் குழந்தைங்க கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட இல்லை பெரியவங்களுக்கு பாடமாக அமைஞ்ச சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்குது அப்படின்றது தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு வாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னா, உங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கிறப்போ என் ஃப்ரெண்டோடைய அப்பா வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து எதுவும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறப்போ தம்பி குட்டி பையன் அவனுடைய குழந்தை போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க, என்னம்மா அப்பாவை வந்து திட்டாங்க, நீ அப்பாவும் ஜாலியாக இருப்பீங்க, எதுக்கு வந்து அப்பாவை வந்து தாத்தா திட்டும் போது நீ அமைதியாக இருக்க, கோ அண்ட் ஸ்டாப் அப்படின்னு வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அது வந்து அவங்களுடைய அப்பாவே கேட்டுட்டு, என்னம்மா அவன் இப்படி பேசுகிறான், நம்ம வந்து அவன் இல்லாத பொழுதோ இல்லை அவன் இருக்கும் பொழுதோ அவங்க அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம பேச முடியாது போல, நம்ம பேசுனதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னதாக வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை நினச்சி பார்த்தா கிட்டத்தட்ட உண்மைதான் இல்லையா வந்து, ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏது சொல்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே. நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்ங்க.
2: வணக்கம்ங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்து கணேசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமா இருக்கேங்க.
2: சொல்லுங்க.
3: குழந்தைகிட்ட இருந்து என்னென்ன
2: கத்துக்கிட்டேன்னா,
3: எங்க அக்கா பேர சின்ன வயசுல வந்து 1 ரூபா கொடுக்கு தாத்தா, 1 ரூபா கொடுத்து தாத்தான்னு
2: கேட்பான்.
3: அப்ப நான் வந்து என்ன பண்ண, ஒன்னா 2000 எடுத்து கொடுத்தேன். ஏன்னா பொதுவாக குழந்தைய எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிருங்க. 2000 எடுத்து கொடுத்த நான் சொன்னேன், எனக்கு 2 அவ்வளவு காசா எனக்கு வேணாம் தாத்தா, இதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொடுத்துரு, எனக்கு 1 ரூபா மட்டும் கொடுத்தாத்தா
2: அப்படின்னா.
3: இப்ப இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நமக்கு கத்துக்கிட்டேன்னா நம்ம வந்து அதிகமா வந்து செலவு பண்ணக்கூடாது, நமக்கு தேவைக்கிட்டே செலவு பண்ணணும் அப்படிங்கறது அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன்.
2: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ.

0: much for calling. Thank you.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் சொன்ன மாதிரி சில குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ்லாம் கூட கொடுத்தோம்னா அப்படியே ஒரு 10 சாக்லேட் கொடுத்தா மொத்தமாக வாங்கிக்கோங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேன் சில பிள்ளைங்களாம் வந்து நோ ஆன்ட்டி, ஒன் இஸ் இன்ஆஃப், டூ இஸ் இன்ஆஃப் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க இருக்காங்க. அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் தேவைக்கையானது வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து அழகாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது. அடுத்த நேர்களை வணக்கம். தொடர்ந்து நேர்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம், கருத்துக்களை பதிவு செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-38 மற்றும் 295-2-0-5-5-4. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் தலைநகரம் திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை, லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மணி 20 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். தொடர்ந்து நேயர்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3-8 மற்றும் 295-205-54. அடுத்த நேயர்களோ வணக்கம். குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி, குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுலையும் எவ்வளோ கவனம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: கூப்பிடுக்கிறோம்.
2: யாருங்க
3: கூப்பிடுக்கிறோம்?
2: சொல்லுங்க சார். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: அரக்கோணம் தனபால் மேடம்.
2: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்
2: மேடம். நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க,
4: என்ன சப்ஜெக்ட் மேடம்?
2: இன்னைக்கு வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்துட்டு இருப்போம்ல, குழந்தைங்களே பக்குவமா இருக்காங்க, என்னடா அது நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு நமக்கு தோணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா?
4: குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம
2: கத்துக்கிட்ட ஒரு விஷயம்
4: அத ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க தான்.
2: குழந்தைங்களை ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா குழந்தைங்க நம்மளுக்கு சொன்ன புத்திமதி ஏதாவது?
4: அதுதான் குழந்தைங்க நமக்கு சொல்றாங்க மேடம். இந்த காலத்துல
2: என்னன்னு சொல்றாங்க? யார் சொன்னாங்க?
4: எங்க பசங்களே சொல்லுவாங்க, ஒழுங்குமா இருக்கலாம், எப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அவங்களே சொல்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆயிட்டுக்குது.
2: சரி சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
4: தேங்க்யூ மேடம்.
2: அடுத்த நேரம் வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம்.
5: ஜெகட்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
2: எப்படி இருக்கீங்க சார்?
5: நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
5: ஆக்சுவல் பாத்துட்டீங்கன்னா, என் தங்கச்சி பையன், என் பையன் எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன் அவ்வளவுதான்டா அப்படின்ட்டு என் தங்கச்சி பையன் ரெண்டு பேரும் சொல்லிட்டு போங்க. ஆனா காலையில பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பசங்க பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு திரும்ப வந்து விளையாடுவாங்க. பையன் பையன் வாங்க விளையாடலாம் அப்படின்ட்டு இவன் வந்து கூப்பிடுவோம். அதான் நினைப்பேன், நம்ம வந்து பெரியவங்க வந்து சண்டை போட்டோம், ஆனா பாத்துட்டீங்கன்னா நம்ம முகம் கொடுத்து பேச மாட்டோம். ஆனா இந்த பிள்ளைங்க பாத்துட்டீங்கன்னா, அந்த குணம் பாத்துட்டீங்கன்னா அந்த நிமிஷம் தான், அது அடுத்த நிமிஷம் வேற ஏதோ புதுசா உலகத்துக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது ஒருவரை மறந்து வாழ்ந்தா, மன்னிச்சு வாழ்ந்தா ரொம்ப இந்த உலகம் நம்மள சந்தோஷத்தான் படம் தவிர எதுவும் கிடையாது. அதுதான் அந்த பிள்ளைங்க கிட்ட நான் கத்துக்கிட்டேன்.
2: சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
5: நன்றி.

0: அவர் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்குள்ளார சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு அப்படின்னா அது அந்தந்த நிமிஷமே மறந்து அடுத்த நொடியை வாழறதுக்கு அவங்க தயாராகி நகர்ந்துடுறாங்க. ஆனால் பெரியவங்க தான் ஏனோ சண்டைகள் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு தேக்கி வச்சு அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த வருடம் அப்படி அந்த உறவியை சிதைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதே யாராவது ஒரு நபர் குழந்தைத்தன்மையோடு அதை விட்டு கொடுத்து வரோம் அப்படின்னாலும் அந்த நபரை நம்ம ரொம்ப ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாமே அந்தந்த சந்தர்ப்பம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிடலாம். அடுத்த நேயர்களே வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
1: புரசை வாக்கம் சௌந்தரராஜ்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி மேடம் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு. 3 வயசு பேசிருக்கு மேடம். நான் வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்தோம்னா அந்த செருப்போட வந்து கரெக்டா அந்த செல்ஃபில் அந்த ஓரத்துல வைக்கும் மேடம். அது மட்டும் இல்ல, இந்த குப்பைங்களை எடுத்து கரெக்டா குப்பை தொட்டியில டஸ்ட்பின்ல போறோம். இதெல்லாம் பெரியவங்க ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது, அது நம்ம கத்துக்கணும் மேடம். இந்த விஷயங்கள்லாம் தெரியும் குழந்தைங்க கிட்ட.
0: கண்டிப்பா கண்டிப்பா குழந்தைங்க
1: பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிக்க மகிழ்ச்சி மேடம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ. அடுத்த நேர்கள் வணக்கம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஜெயம் திரைப்படத்திலிருந்து கவிதையே தெரியுமா என் கனவு நீதான் அடி என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இதே FM Rainbow 101.4, இங்கெல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: 5:31 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடே. இன்றைய ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான சூழல் கிடச்சிருக்கும். மனசில் நேரம் குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அதுவே நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம் லெசனாகவும் நடந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு, இல்லை உங்கள் குழந்தைகள் மூலயமா மற்றவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-38 மற்றும் 295-200-554. நிகழ்ச்சி நடத்த நேயர்களோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: மேம், என்னன்னா சில சமயம் நம்ம ஒரு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கோசரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ போய் சொல்லுவோம். அப்ப வந்து பார்த்து பக்கத்துல அந்த பசங்க நின்றுட்டு இருப்பாங்க, வாண்டுங்க. ஏன் நீங்க பொய் சொல்றீங்க, என்கிட்ட நீங்க பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, அப்ப நீங்க மட்டும் பொய் சொல்லலாமா, உங்களை மட்டும் சாமி வந்து
0: கண்ணகுத்தாதா.
1: அப்போ நம்ம யோசிப்போம், கரெக்ட் தானே, பசங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது, எப்பவும் உண்மையை பேசலாம்னு சொல்லுவோம். நம்ம ஏன் உண்மை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். அந்த தருணங்கள்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப சிரிப்பாவும் இருக்கும், அதே மாதிரி சிந்திக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும்.
0: சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.
0: இது என்னமோ நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா என்ன ஒன்று நடந்திருக்கும், இல்லை இல்லை அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, அம்மா தான் என்ன கிட்ட ஃபோனை கொடுத்து பேச சொன்னாங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டு போயிடுங்க இந்த வாண்டுங்க. அடுத்த நேயர்களோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சைலா மேடம், ஆனந்த் மேடம்,
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கு மேடம், பாட்டுலாம் சூப்பரா இருக்கு மேடம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க
2: மேடம். நானும் எங்க ஒய்ஃபும் மேடம் இந்த வேலை அதை செய்யலாம் ஏதாவது சொல்லின்னு இருப்பேன் மேடம். நீ அந்த வேலை சில சில இதை பண்ணணும் கோபமா பேசணும் வச்சு, எங்க பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீ ஏன் எப்பத்தாலும் கோபமா பேசிட்டே இருக்க, அம்மாவை திட்டாதீங்க, அன்பா சொல்லுங்க, நீங்க கையை பிடிச்சி ஒன்னா கை ரெண்டு கையும் ஒன்னா பேசுங்க அப்படின்னு மேடம்.
0: சூப்பர்.
2: அதனால நம்ம வந்து நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு மேடம் பசங்க கிட்ட இருந்து.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ,
2: தேங்க்யூ மேடம்.
0: சண்டை போடுறதை பார்த்து பார்த்து பிள்ளைங்களுக்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு சில இடங்களில் இந்த மாதிரி நடக்கிறது இருக்குதான். பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு நிமிஷமாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோலாம் விட்டுட்டு பிள்ளைங்களுக்காகவாது சேர்ந்துருப்போம் அப்படின்ற மாதிரி சூழல் அமையும். அடுத்த நேர்களை வணக்கம்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
0: தேவி, நான் பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கம்மா, சொல்லுங்க.
0: எங்க பேச்சி 5 வயசு தான் போகுது. அவங்க அம்மா வந்து என்கிட்ட அவங்க வீட்டுக்காரிய சொல்லிட்டு ஒரு நாள், அது வந்து அவங்க அம்மாவ கைய சீண்டி, ஏன் இந்த கடையில நீங்க சொல்லிங்கிற, அப்புறம் அந்த மாதிரி அதுங்களுக்கு தெரியுது, நம்ம தான் நினைச்சுக்கிறோம் தெரியல எதுவும் பேசறது
1: அப்படின்னு,
0: அந்த அளவுக்கு இருக்குதுங்க.
1: சூப்பர்மா, தேங்க் யூ சோ மச்.
0: நன்றிமா.
1: தேங்க்யூ. சொன்ன மாதிரி என்ன, 2 வயசு தானே, 3 வயசு தானே, 4 வயசு தானே, உங்களுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஆனால் நம்மளெல்லாம் விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுடைய மூளைகள் வேலை செஞ்சு ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றது தான். அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்துலேயும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க, கால் பண்ணவும் செய்யலாம். 298-600-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4 என்ற நம்பர்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் நீர் பறவை திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: 5:40 எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் குழந்தைங்க கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன விஷயம் அப்படின்றதான். ஏன்னா அவங்களுடைய வார்த்தை வந்து நம்மளுக்கு சின்ன வார்த்தை அப்படின்றது இல்லாமல் சில நேரம் நம்மளுக்கே வந்து பாடம் புகுத்தி கொடுக்குற அளவுக்கு வந்து பெரிய விஷயங்களாக இருந்திருக்கும். அப்படி உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கு, இல்லை உங்கள் குழந்தைகள் மூலியமாக மற்றவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க பேசுறீங்கம்மா?
1: மேடம் நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மீனா மேடம், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க சார்.
1: இருக்குது
2: சொல்லுங்க. நாங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை
0: போட்டுக்குன்னா
2: இந்த பாயிண்ட் என்ன பண்ண தெரியுமா? ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும், சோறு ஆக்குவாங்களோ இல்லையோ கிட்ட வந்து ரெண்டு பேரும் கிட்ட வாங்கணும், ஆளுக்கு ஒரு முத்தம் கொடு பண்ணுவோம். அது என்ன பண்ண, கிட்ட போன உடனே அது நான் தலை குஞ்சிக்கும், நாங்க ரெண்டு பேரும் முட்டிப்போம். குழந்தைக்கு அவ்வளவு அறிவு இருக்கு பத்தியா?
0: சூப்பர் சூப்பர், பசிக்கும்ல. தேங்க்யூ சார், தேங்க்யூ
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: அவங்கவுங்க பிரச்சனை அவங்களுக்கு, நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுல எனக்கு சோறு போடாமல் விட்டுற போறீங்களோ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அடுத்தபடியாக பாடல் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: 5:47 எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் குழந்தைங்க அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பெரியவங்களுக்கு பாடம் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை தான் பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய நேயர்களும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இதோட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்க முடியும். அந்த வகையில் வந்து நான் எங்களுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்க வீட்டிலலாம் கூட பார்க்குறேன், குழந்தைங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம் ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ணணும், ஃபோன் பார்க்காதீங்க, கண்ணு வலிக்கும், கண்ணிலேருந்து தண்ணி வரும், நைட்டில் குறிப்பாக லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம். சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் சம்டைம்ஸ் வந்து சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் படுத்து முடிச்சதுக்கப்புறமா நாம் ஃபோன் எடுத்துகிட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நோண்டிருப்போம். அவங்க எழுந்து வந்து டோன்ட் யூஸ் மொபைல், ஏன் ஃபோன் பார்க்குறீங்க, கண்ணு வலிக்கும், சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எதிர்த்து பேச வாயே வராது. சில நேரங்களில் வந்து கோபப்பட்டு எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் ஆனால் பிள்ளைங்களுடைய செயல்களும் வந்து நம்மளுடைய செயல்களை ஒட்டி தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா பகிர்ந்துக்கோங்க. அடுத்த நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கிழக்கு தம்பர் ராஜசேகர் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம். குழந்தைகிட்டே ரொம்ப முக்கியமான கற்றுக்க வேண்டியது புன்னகை.
0: புன்னகை
1: எல்லா குழந்தை பார்த்தாலும் பாருங்களேன், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த இருந்தாலும் அப்படியே மறைஞ்சிரும். அதே மாதிரி அவங்ககிட்ட ஷார்ப் மைண்ட் இருக்கு.

0: நம்ம சொன்ன நம்ம இன்னொருவாட்டி சொல்லுங்க இன்னொருவாட்டி சொல்லுங்க, குழந்தைங்களும் உடனே புரிஞ்சுப்பாங்க.
1: கண்டிப்பா
0: இந்த காலத்து பசங்க அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க, சூப்பரா.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: டப்புன்னு புடிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் கத்துக்கணும் மேடம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. எஸ் அந்த கிராஸ்பிங் பவர் அப்படின்றத வந்து கற்றுக்க முடியுமான்றது தெரியல, பட் இருந்தாலும் வந்து நம்ம முயற்சி செய்யலாம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் குக்கு திரைப்படத்திலிருந்து.

5:54 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 103.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த 1 மணி நேரம் பேசிகிட்டே இருந்தோம். நிறைய நேர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ குழந்தைகளோட உலகம் அப்படின்றது ரொம்ப சின்ன உலகம், ரொம்ப இயல்பான உலகம். அந்த உலகத்தில் பொய் கிடையாது, வர்ட் கௌரவம் கிடையாது, ஈகோஸ் கிடையாது, எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுமே கிடையாது. நம்ம அதுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், அவங்களோட கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்கிறோம், அவங்களுடைய புரிதலுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்றத வச்சு தான் அவங்க வளர வளர உருவாகக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்குவோம். சரின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதை நம்ம எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை அப்படியே எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிக்கலாம். இந்த ஒரு நோட்டோடு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறேன். மீண்டும் 7:30 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வத்தி குச்சி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அண்டில் தென், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத்துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்தது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தாவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தன. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியண்டா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 7 மணி. நேயர்களே, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
0: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வணக்கம் நேர்களே, இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பி செந்தில்குமார் அவர்கள்.
1: நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என் பேர் செந்தில்குமார்.
0: சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து நிகழ்ச்சிக்கு முன்னாடி நம்ம பேசும்போது வந்து ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து விவசாயத்துக்கு வந்ததாக உங்களோட பயணத்தை சொல்லியிருந்தீங்க. எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை உணர்ந்தீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: நான் வந்து 2001 காலேஜ் முடித்து ஐடியில் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்போவுமே விவசாயத்துக்கு மேலே ஒரு சின்ன உடன்பாடு இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கான நேரம் காலம் வந்து வர வேண்டி இருந்தது. அப்போது ஒரு 2018 வாக்கில் நாங்கள் இடம் வாங்கினோம். நஞ்சை இடம் வாங்கி அதில் வந்து பயிர் பண்ண ஆரம்பித்தோம். மோஸ்ட்லி நாங்கள் வந்து இந்த நம்மாழ்வார் அவங்களோட டீமோட ட்ரைனிங் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, குள்ளக்கார், பூங்கார், அதாவது அவங்க வந்து 183 வகையான நெல் வகைகளை இன்றைக்கி பாதுகாத்து வச்சுருக்காங்க. நெல் ஜெயராமனோட சீட் ட்ரஸ்ட்டு சீட் பேங்க் இருக்குது, நம்மாழ்வாரோட சீட் பேங்க் இருக்குது. அவங்களோட நாங்கள் ஒர்க் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து நெல் விதைகளை வாங்கி நாங்கள் பயிர் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் தனியாக பண்ணுறதுங்கிறத தாண்டி நாங்கள் வந்து ஒரு விவசாய உற்பத்தியாளர் குழுவும் அமைச்சிருக்கோம் அங்கே எங்கள் கிராமத்தில். அது எப்படின்னா, அது வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு கூட்டு பண்ணைய திட்டம் சொல்கிறாங்க. அதாவது நீ தனியாக வந்தனா உனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, எனக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது. ஆனால் நீ கூட்டாக சேர்ந்து வந்தீங்கன்னா என்னால் ஒன்று உங்களுக்கு நிறைய விவசாயம் உதவி செய்ய முடியும். அதே மாதிரி அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கும் என்னெல்லாம் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு புரிதலை வந்து கொண்டு வர்றாங்க, எஜுகேட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு கிராமமாக போய் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விவசாயிகள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறோம். வேறு வேறு மாதிரி நம்ம வித்தியாசமாக பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் நிறைய யூஸ் பண்ணுறதுனால இந்த இதெல்லாம் கார்சினோஜெனிக் ரைட், கேன்சரோட தாக்கம் நிறைய இருக்குது. அவங்க பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி போயிடுறாங்க. அது விவசாயிகள் பற்றி குறை சொல்ல ஃபுல்லாக குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாமல் இருக்குது. ஓகே, அப்போது அவங்களுக்கு வந்து அந்த புரிதலை நம்ம கொண்டு வரோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பயிரை பாதுகாக்கணும், ஈல்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு.
0: நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கேள்வி எனக்கு வருது.

0: நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, ஆர்கானிக் ப்ராக்டிசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணதாக சொல்கிறீங்க. இதில் என்னென்னா, இந்த அங்கக வேளாண்மையில் பெரிய சவாலாக எல்லாருமே எதிர்பார்க்குறதே வந்து ஈல்டை வந்து பெருக்க முடியல, டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு எங்களால் சப்ளை கொடுக்க முடியலன்றதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்துட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்க்கு போகிறதாகவும் மற்ற ஒரு ஒப்பீனியன் ஃபார்மாக இருக்குது. இந்த விஷயத்தை உங்கள் பார்வையிலேருந்து எப்படி நீங்கள் மாற்றி பார்த்தீங்க? இப்போ நீங்கள் இதற்காக வந்து கேம்பெயின் பண்ணும்பொழுதோ இல்லை நீங்கள் சொல்லும்பொழுது மற்ற ஃபார்மர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணும்பொழுதோ இந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பயனடைஞ்சு அந்த எடுத்துக்காட்டாக நீங்கள் சொல்லி விளக்குறீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: இல்லை, இப்போ வந்து 100% இயற்கை வேளாண்மைங்கிறது வந்து என்ன பொறுத்தளவில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா அது வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம நிலம் இன்னொருத்தரை சார்ந்து இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இப்போ அவங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேலியிலேருந்து ஒரு 5 அடி விட்டுட்டு நீங்கள் பயிர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 10 அடியே விட்டுருக்கோம். எங்கள் பக்கத்தில் உள்ளவங்க வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, களைக்கொல்லி அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து பயிர் பண்ணுறப்போ அவங்க வந்து அங்கே தண்ணி ஊற்றுறாங்க இல்லையா, நீர் பாய்ச்சும் போது அந்த தண்ணி வந்து இங்கே எனக்கு ஏறி வரும். அந்த தண்ணியில் ஏதாவது கலந்து தான் இருக்கும், அதை நான் என்ன அப்படி தடுக்க முடியும்? அவங்க காற்றுல அடிக்கிறது எனக்கு வரும், அதை நான் எப்படி தடுக்க முடியும்? ஏதோ சின்ன அளவில் இருக்க தான் செய்யும், ஆனால் இவங்க சொல்கிற இந்த அளவுக்கு கீழே இருக்கும் அதுதான். ஏன்னா நானாக வந்து நினச்சி எதுவும் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் ஆனால் வந்து இதெல்லாம் நான் என்னால் தவிர்க்க முடியாது. ஸோ 100%ங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை, இது நம்பர் ஒன். இன்னொன்று வந்து நடைமுறைக்கு என்ன சாத்தியமோ அதை வந்து பண்ணிக்க வேண்டியதுதான், சரிங்களா? இப்போ என்ன பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போடுறோம்ல அடி உரம் மேல் உரம்லாம் போடுறாங்க, சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூரியா போடுறாங்க, அதனால வந்து பெரிய பாதிப்பு கிடைக்காது. பாதிப்பு வந்து எங்கே அப்படின்னா, பூச்சிக்கொல்லியிலையும் களைக்கொல்லியில் தான் பெரிய பாதிப்பு, கார்சினோஜின்ஸ். அப்போ நான் என்ன சொல்கிறோம், சரி நீங்கள் வந்து ஒரு இன்டெகிரேட்டடாக பண்ணிக்கிங்க, இது பாதி அது பாதி பண்ணிக்கிங்க, பெஸ்டிசைட் ஃப்ரீ, அதாவது பூச்சிக்கொல்லிகள் அற்ற ஒரு பொருளை நம்ம உருவாக்கலாம். அப்போ நீங்கள் மேல் உரம் போட்டுக்குங்க, அடி உரம் போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மண்ணில் வந்து சத்து இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை அப்படின்னா, இந்த உரங்கள் அதை வந்து சரி பண்ணி கொடுத்துரும்.
0: விளைச்சலை கொண்டு வந்துருங்க,
1: விளைச்சலை கொண்டு வந்துடும், ஆனால் வந்து அடுத்து பூச்சி வரும். இப்போ அந்த பூச்சிக்கு என்ன பண்ணுவீங்க, பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து தீர்வு இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா உயிரினமும் இன்னொன்றுக்கு இறை, நம்மளையும் சேர்த்து. அப்போ வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த நெல்லில் வந்து ஒரு 2-3 பூச்சி தான் மேஜர் பூச்சி, சுருட்டு புழு அப்படின்னு வரும், அப்புறம் வந்து குருத்து புழுன்னு வரும். குருத்து புழு தான் மேக்ஸிமம் தாக்கம். அந்த குருத்து புழு வந்து இன்னொரு ட்ரைகோடர்மா ஜப்பானிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்கஸ் இருக்குது. அந்த ஃபங்கஸ் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரெடேட்டர், அதுக்கே குருத்து பூச்சி போடுற முட்டை தான் அதுக்கு உணவு. அப்போது நம்ம வந்து நேச்சுரலாக சைக்கிள் இருந்ததுன்னா இந்த ட்ரைகோடர்மாங்கிற ஃபங்கஸ் அங்கே இருந்திருக்கணும், இன்றைக்கி அது இல்லை, அந்த சங்கிலியை நம்ம உடச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி லேபில் வந்து இந்த ட்ரைகோடர்மாவோட முட்டைகள் கிடைக்கும், அதை கொண்டு போய் நம்ம அங்கே போட்டோம் அப்படின்னா, இவங்க வந்து நம்மளோட படைக்கலன் மாதிரி இவங்க நமக்காக போராடுவாங்க. இவங்க போய் அந்த குருத்து பூச்சியோட முட்டைகளை சாப்பிட்ருவாங்க, அப்போ அதோட தாக்கம் குறையும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த இனக்கவர்ச்சி பொறியெல்லாம் இருக்கும், அதை வச்சிங்கன்னா இதோட அந்த இனப்பெருக்கத்தை வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ அப்படி அதெல்லாம் பண்ணி பண்ணும்போது நம்மளோட அந்த பூச்சியோட தாக்கம் நேச்சுரலாகவே குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா, நெல்லுக்குன்னு தனியாக ஒரு குருத்து பூச்சி இருக்கும், அதில் வந்து அந்த ஆண் அந்து பூச்சி பெண் பூச்சி இருக்கும், அந்த வளர்ந்த பூச்சியை வந்து அந்து பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து இனப்பெருக்கத்தை தடுக்கணும் அப்படின்னா, இதுக்கான வந்து இனக்கவர்ச்சி அட்டை கிடைக்கும். அந்த இனக்கவர்ச்சி அட்டை டெல்டா ட்ராப்பு இல்லை ஃபனல் ட்ராப்பில் வரும், அதை ஒரு ஏக்கருக்கு 8 அப்படிங்கிற விதத்தில் வந்து பயிருக்கு ஒரு 1.5 அடி மேலே கொண்டு போய் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆண் அந்து பூச்சிங்களை இதை கவர்ந்துடும், அது வந்து பெண் பூச்சின்னு நினச்சி அது அங்கே வந்து மாட்டிக்கும். ஸோ அது வந்து ஆண் பூச்சிகள் குறையும் போது இனப்பெருக்கம் தானாகவே குறைஞ்சிரும், அப்போ வந்து உங்களுக்கு அந்த புழு வந்து கம்மியாகிடும், அந்த உங்களுக்கு பாதிப்பும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த முறையை பயன்படுத்துகிறோம். என்ன பண்ணிங்கனாலும் தாக்கம் ஒரு 5% இருக்கும், அந்த 5% அதை சாப்பிடாமல் போகாது, அது நம்ம இயற்கைக்கு கொடுத்த கொடையாக நினச்சிக்கணும். இது எனக்கு மட்டும் இல்லை, பூச்சி மருந்து அடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் இந்த தாக்கம் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த பூச்சி மருந்து அடிக்கிறனால உங்களுக்கு வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் காப்பாற்றிடலை, நான் என்ன காப்பாற்றுறனோ அதே தான் நீங்களும் காப்பாற்றுறீங்க. அப்போது நீங்கள் உங்களோட உரத்துக்காக நீங்கள் அந்த அடி உரமையாளர்கள்லாம் போட்டுக்கிறீங்க. பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தினீங்கன்னா அந்த கார்சினோஜன், இந்த கேன்சர் உருவாக்குற காரணிகளை வந்து குறைக்கும், அப்போ நேச்சுரலாகவே நல்ல பொருள் ஆகிடும். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக போகணும் அப்படின்னு நான் வந்து உடனே வந்து சொல்ல மாட்டேன். நான் நடைமுறைக்கு உங்களுக்கு என்ன சாத்தியம், நான் 4 மாதம் கழித்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000-50,000 தான் எடுக்க முடியும், அதில் செலவெல்லாம் போனீங்கன்னு என்ன நிற்கும்? அப்போ விவசாயி அவன் வந்து அவன் உழைப்புக்கான கூலின்னு கணக்கு பண்ணாங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு 10 ஏக்கர் வச்சுக்கவங்களுக்கு அவங்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கிடைக்கலாம், அது நல்ல அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து பெருவாரியான விவசாயிகள் வந்து 2 ஏக்கருக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அதுதான் வந்து வாழ்வாதாரமாக இருக்கும்போது அதில் அவங்க போட்ட காசு வரணும், போட்ட காசு வர்றதுக்காக அவங்க அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் அதனால் வந்து பாதிக்கப்படுறது பொதுமக்களாக இருக்கும். இப்போ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான்
0: ரொம்ப எதார்த்த

ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் ப்ராடக்ட் வெளில வரதுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை.

0: பாடல் இடைவேளையை தொடர்ந்து ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் களத்தூர் கிராமத்தை சேர்ந்த பி செந்தில்குமார் அவர்கள். சொல்லுங்க சார், இது வரைக்கும் வந்து உங்களுடைய ஃபார்மிங் ப்ராக்டிசஸை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருந்திருக்கீங்க. இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் ஒரு ஃபார்மராக உங்களுடைய கரியரை சூஸ் பண்ணி வரும்பொழுது நீங்கள் ஃபேஸ் பண்ண சோஷியல் டிஃபிகல்டிஸ் என்னென்னவா இருந்துச்சு, இதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, இன்னைக்கு உங்கள் பொசிஷன்லேயே இருக்கிற அதாவது ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கில் இருக்கவங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு கரியரில் இருக்கவங்க விவசாயத்தை நோக்கி வரணும்னு நினச்சி தயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்குது?
1: சார், முதல்ல வந்து இதை ஒரு வியாபாரமாக நினச்சி வரலை நான். ஓகே, இன்றைக்கி எனக்கு எனக்கு வியாபாரமாக இருக்குது, ஓகேங்களா? ஆனால் நான் வந்து இவ்வளோ பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கல. நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் மனைவிக்கு, என் குழந்தைக்கு, இவங்களுக்கான நல்ல சாப்பாடு வேணும். ஏன்னா நான் ஒரு ஃபுட்டி, நல்ல நமக்கான உணவு நம்மளே தயாரித்து சாப்பிட்றதுங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் வந்து கொஞ்சம் ஒன்று பின்னாடி இன்னொன்றுங்கிற மாதிரி நமக்கு வந்து தேவைக்கு மேலே இருக்கும்போது அதை வந்து நண்பர்களுக்கு கொடுக்குறோம், பக்கத்து வீட்டில் கொடுக்குறோம், அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ எல்லோரும் நல்லா இருக்குது, எனக்கு மேலே கொடுங்க,

0: மேலே கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நமக்கு அந்த தூண்டுதல் வருது. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அடுத்து பண்ணலாம். இப்போ ஒரு ஏக்கரில் பண்ணதை வந்து அடுத்து 8 ஏக்கரில் பண்ணோம், அப்புறம் லீஸ் எடுத்து 40 ஏக்கரில் பண்ணுறோம். அப்போ அவ்வளோ பண்ணி எவ்வளோ போட்டால் எவ்வளோ மூட்டை வரும்னு தெரியாமல் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். மொதல் தடவை வந்து ஆத்தூருக்கு சில்லி சம்பா போட்டோம், துணிஞ்சு போட்டோம். போட்டப்போ வந்து எங்களுக்கு அந்த இயற்கை வேளாண்மை வட்டத்தில் வந்து அவங்க இவ்வளோ வரலாம்ப்பா, உனக்கு இவ்வளோ மூட்டை உனக்கு வந்ததுன்னா ஒரு நல்ல ஈல்டு அப்படின்னு சொன்னதை தாண்டி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ வந்து நம்ம சரியான வழியில் தான் போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி நாங்கள் வந்து அந்த 1 ஏக்கருங்கிறத வந்து இப்போ விரிவுபடுத்தினோம். அடுத்து வந்து 8 ஏக்கர் 10 ஏக்கர் போட்டோம். அவ்வளோ நெல் போட்டு எங்களால் வந்து அதை உடனே சந்தைப்படுத்த முடியல. அந்த 1 ஏக்கருங்கிறதுல வந்ததை வந்து ரொம்ப ரொம்ப சுழுவாக பண்ணிட்டோம். ஒரே வாரத்துலேயே கொடுத்து முடிச்சிட்டோம். என்ன இவ்வளோ சுலபமாக இருக்கே விற்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட நினைப்பு இருந்தது முதல்ல. ஆனால் வால்யூம் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் வந்து அதை வந்து எங்களால் கொடுக்க முடியல. இங்கே வந்து நாங்கள் சந்தைப்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம், ஸ்டால் போடுவோம், அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஸ்டால் போடுவோம், அதெல்லாம் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு வந்து அது சரிப்பட்டு வரல. சரி, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏற்றுமதிங்கிற ஐடியாவில் போய் அதுக்கான வழிகளை நாங்கள் தேடி போனோம். ஐடியில் இருந்ததுனால நல்ல நெட்ஒர்க் இருந்தது. அப்போ யூஎஸில் யூகேலலாம் நெட்ஒர்க் இருந்ததுனால அதை நான் பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக வந்து நான் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணோம். முதல் ஒரு ஃபுல் கண்டெய்னராக 20-22 டன் ஃபுல்லாகவே சிகப்பரிசி தான், மாப்பிள்ள சம்பா, கருப்பு கவுனி, அப்புறம் வந்து பூங்கார், குளக்கார். இந்த அரிசி வகைகளை வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து மேபி கருப்பு கவுனி முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் இந்த பூங்கார், குளக்கார், காட்டியானோ, கிச்சிலி சம்பா, தூயமல்லி, இன்றைக்கி ரத்தக்காரன் அவரை இது வரைக்கும் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அந்த யூஎஸ் மார்க்கெட்டுக்கே நாங்கள் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்க்கு சரி, யூகேக்கு சரி, இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸ், ஜெர்மனி வரைக்கும் நாங்கள் போயிட்டோம்.
1: இப்போ அங்கே இருக்க கிளையன்ட் பேஸ் என்னவா இருக்குது உங்களுக்கு? நம்ம இந்தியன்ஸ் அங்கே இருக்கவங்களா இல்லை அங்கே நேட்டிவ் பீப்புளே?
0: அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கேள்வி. அது நாங்கள் வந்து இப்போ ரெண்டு வழியாகவும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அமைச்சிருக்கோம், ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் அமைச்சு நாங்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துறோம். அவங்க வந்து அங்கே கடைகளில் கொடுக்குறாங்க, நேரடியாக கஸ்டமர்கிட்ட கொடுக்குறாங்க, அவங்க பல விதமாக கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து இப்போ நம்ம இகாமர்ஸ் வெப்சைட்ஸில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் கிடைக்கிது. ஏன்னா இந்த அரிசி வகைகளுக்கான தேவை இருக்குது, ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அது நல்ல தரமான பொருளாக இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து அதை போய் கொடுக்கும்போது அங்கே வாங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் ஆடியன்ஸாக இருக்காங்க. நம்ம இந்திய மக்கள், நம்ம வந்து தமிழ் மக்கள், இவங்களை தாண்டி வெள்ளக்காரங்க வாங்குறாங்க, ஹிஸ்பானிக் மக்கள் வாங்குறாங்க, சைனீஸ் மக்கள் வாங்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து எங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. நாங்கள் 1-8 வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தனியாக விற்றுக்கிட்டு இருந்தப்போ இன்றைக்கி வந்து எங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. பட் அதை தாண்டி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பெருமை வந்து எங்களுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் போடும்போது விவசாயிகளுக்கு என்ன தயக்கம் இருக்கும் அப்படின்னா இதை யார் வாங்குவா? முக்கால்வாசி தமிழ்நாடு எடுத்து பார்த்தீங்கன்னா கோ 51 அப்படிங்கிற ஒரு நெல் வகை தான் போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட டிபிசி டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் அதை தான் நெல் தான் எடுப்பாங்க. மண்டிகள்லையும் வந்து பெருவாரியாக எடுக்கிற நெல் இது தான். அதனால் அவங்களுக்கு இதை விற்கிறதுக்கு ரொம்ப வசதி. டிபிசியில் போனீங்கன்னா அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலை நல்ல விலை கிடைக்கும். ஆனால் எல்லா நெல்லையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு வரமுறை இருக்கும், இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்னா அவ்வளோ தான் எடுப்பாங்க. அதை தாண்டி இருக்கிற ஈல்டை வந்து நீங்கள் வெளியே தான் கொடுக்கணும், மண்டியில் கொடுக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு வந்து அது வசதியாக இருக்குது அப்படிங்கிறனால அவங்க அதை போயிடுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கமும் வந்து வருது. ஆனால் இன்னும் நிறைய வேலை செய்யணும். அங்கே தான் வந்து நாங்கள் வந்து எல்லோரும் இணைச்சி இப்போ வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் மட்டும் பயிர்பட்டு பண்ணுறது மட்டும் எங்களால் பண்ண முடியாது. எனக்கு அதை தாண்டி வால்யூம் தேவைப்படுது. அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும், வெளியிலேருந்து தான் வாங்கணும். ஸோ அப்போ நான் வந்து மற்ற விவசாயிகள்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி நெல் வகைகள் நீங்கள் போட்டிங்கன்னா நானே உங்கள்கிட்டருந்து வாங்கிப்பேன் அறுவடை பண்ணும்போது. ஒன்று நெல்லாவோ இல்லை நீங்கள் எனக்கு மில் பண்ணி கூட கொடுத்துருங்க, நான் அதை எடுத்துப்பேன். நாங்கள் வந்து எங்கள் சென்னை பக்கத்தில் ஒரு யூனிட் போட்டு வச்சுருக்கோம். எந்த மாதிரி அரிசியானாலும் அதை வந்து ஏற்றுமதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரிசி வகை, அதாவது உடைச்சல் இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கும் அந்த பார்வைக்கும், அந்த அரிசி நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து அடுத்து வாங்குவாங்க. வாங்கி அதுக்கப்புறம் ஒரு தடவை பழகிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அவங்க வந்து அதை எப்படி இருந்தாலும் வாங்கிப்பாங்க. ஒரு பிராண்ட்லேருந்து வருது அப்படின்னா வாங்கிப்பாங்க. ஸோ அப்போ அந்த வேலைகள்லாம் செய்யணும். அந்த வேலைக்கு கொஞ்சம் மெனக்கிடணும். மெனக்கிடணும்னா இதை யார் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்கள்ட்ட இதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும், நம்ம இந்த பயிரை வளர்த்தோம்னா அது வந்து இதை அறுவடை பண்ணும்போது இதை நம்மளால் விலைக்கு கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள்னால தான் வந்து விவசாயிகள் தயங்குறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு சரியான நெட்வொர்க் இருக்கும். அதுக்கு தான் வந்து இப்போ அப்பேடாவும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அக்ரி பாடியும் வந்து ஒர்க் பண்ணி எங்களை மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகிட்டேன், நான் விவசாயியும் ஆரம்பித்து இப்போ நான் வந்து ஒரு ஏற்றுமதியாளராகவும் இருக்கேன். ரெண்டுமே இருக்கேன். நான் அதையும் பார்த்துட்டு இது

0: பார்த்துட்டேன். இப்போ எங்கள் மாதிரி ஆட்களோட அறிமுகம் வந்து இப்போ விவசாயிகளுக்கு தேவை. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது வந்து இப்போ அபேடா, டிஎன் அக்ரி இவங்கெல்லாம் வந்து சரி மீட்டிங்லாம் போட்டாங்கன்னா கூப்பிடுவாங்க, நாங்கள் அங்கே போய் பேசுகிறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் எப்படி பண்ணுறோம், எப்படி வந்து நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம்.
1: ஓகே, ஸோ இப்போ நீங்களே கைட் பண்ணி அவங்களோட ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்கிறீங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயங்களையும் நீங்களே அவங்களுக்கு செஞ்சு.
0: ஆமாம், அதாவது ப்ரொடக்ஷனுக்கு இதை இந்த நெல்லோட எல்லா பயிருக்கும் வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. ஓகே, எல்லா பயிரும் ஒரே நாள் கிடையாது. சில பயிர் 90 நாளில் வளரும், சில பயிர் 150 நாளில் கூட வளரும். இன்னொரு காரணம் இவங்க வந்து இந்த பயிரெல்லாம் போடுறதுக்கு தயங்குறாங்க, ஏன்னா அது நாள் ஜாஸ்தி, 130 நாள், 150 நாள் அப்படிங்கிறதுனால. இந்த கோவம்பத்தணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3.5 மாதத்தில் வந்து அவங்களுக்கு அறுவடை பண்ணிடலாம், 110 நாள், 115 நாளில் அறுவடை பண்ணிடலாம். ஸோ அப்போ அந்த நாளும் கம்மி, அப்போ நீங்கள் போட்ட காசை திரும்பி எடுக்கிறதுக்கான நேரம் கம்மியாக இருக்கும்போது அதை வந்து எனக்கு ஈஸியாகிடுது. இந்த மாதிரி பாரம்பரிய வகை நெல் போடும்போது உங்களுக்கு கூடுதல் பைசா கிடைக்கும், அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் மெனக்கிடணும், அந்த மெனக்கிடலுக்கு பயந்து தான் வந்து யாரும் செய்ய மாட்டுறாங்க. ஒரு ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ரிஸ்க்கை தாண்டி அப்போ ஒரு ரிஸ்க் ரிவார்டுங்கிறதுல தான் அந்த உலகமே
1: ரிவார்டு நீங்கள் பார்த்ததுனால நீங்கள் கான்ஃபிடண்டாக எல்லாருக்கும்.
0: அப்போ நான் ஆமாம், நான் என்னால் பண்ண முடியும், ஏன்னா இன்றைக்கி வந்து அதை தாண்டி அந்த இனிஷியலாக இருந்த இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்.
1: மண் சார்ந்து தான் அந்த மனித வளம் மேம்படணும், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறது முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: பாடல் இடைவேளையை தொடர்ந்து ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் களத்தூர் கிராமத்தை சேர்ந்த பி செந்தில்குமார் அவர்கள். பல தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். உங்களுடைய பர்சனல் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோலாக என்ன வச்சுருக்கீங்க, இந்த தகவலை கூட ஷேர் பண்ணுங்களேன்.
1: சரி, என்னோட தனிப்பட்ட முறையில் வந்து நான் எனக்கு வந்து ரெண்டு குறிக்கோள் சொல்லுவேன். நான் ஒன்று வந்து இன்றைக்கி நிறைய விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, அதுதான் உண்மை. ஒன்று அந்த கூவம்பத்தொன்று அந்த மாதிரி நெல் வகைகளை வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அங்கேயே இருக்காங்க. இல்லை அப்படின்னா இந்த புதுசாக பண்ணுற பாரம்பரிய நெல்லாம் வளர்த்து அதை வந்து முழுங்காக சந்தைப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து முதல்ல துணிஞ்சு இதை வளர்த்து வர்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இன்னும் ஊக்குவிக்கணும். அதுக்கான என்ன
0: விஷயத்தையும்
1: ஆமாம், அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்து இதுக்கான மார்க்கெட்டை நான் இன்னும் பெருசாக்கணும், இதுக்கான சந்தையை வந்து இன்னும் பெருசாக்கணும். மேலே மேலே நம்ம ஊரில் இருக்கிற இந்த பொக்கிஷங்கள், அதாவது 183 வகையான நெல் வகைகள்னு சொன்னால் அது வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே. ஓகே, அப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டையும் எடுத்திங்கன்னா எத்தனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி இதெல்லாம் வந்து நம்ம வந்து குளோபல் சந்தைக்கு, அதாவது உலக அளவில் நம்ம சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கான மார்க்கெட் இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி எங்களோட தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் வந்து எங்களோட முழு மூச்சாக எங்களோட உழைப்பு இருக்கும். இது தவிர வந்து இப்போது எங்களால் முடிஞ்ச எங்கள் ஊரில் இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பாக சார், உங்களுடைய உன்னதமான எண்ணமான நம்ம பாரம்பரிய நெல் வகைகள் உலக அளவில் பிரபலம் அடையணும், அனைவரையும் சென்று என்னென்ன பயன்கள் அதனால் ஏற்படுமோ அந்த பயன் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கணுன்ற உங்களோட ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறணும்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். முதல் பாடல் சத்யநாராயணன் அவர்களுக்காக கர்ணா திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமா என்ற பாடல்.

7:36 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல். பழனி பாரதி ஐயப்பன் தாங்கிலிருந்து கேட்கக்கூடிய பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து பொட்டு வச்ச ஒரு வட்டநிலா என்ற பாடல்.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: 7:41 நிமிடம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வீரதுரை அவர்களுக்காக நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

7:47 எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அரவிந்த் அவர்களுடைய விருப்ப பாடல் ஜில்லன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து முன்பே வா என் அன்பே வா என்று பாடல்.

0: அதனால இங்க எல்லாமே தூள்.
1: 7:54 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களுடைய விருப்ப பாடல், அவதாரம் திரைப்படத்திலிருந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்ற பாடல். இந்த பாடலுடன் நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண

ரயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு புபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் பெறுவது வெறும் கல்வித் தகுதி மட்டுமல்ல, அது சமூகத்திற்கான மிகப்பெரிய பொறுப்புணர்வு ஆகும் என்று கூறினார். ஊரகப் பகுதிகளிலும் சேவையாற்ற மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார். கேலோ இந்தியா திட்டம் நாடு முழுவதும் உள்ள இளையோரின் விளையாட்டுத் திறன்களை கண்டறிவதற்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த 2 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறினார். கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீருதாண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிக்கிதா ரைபக்கோவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா, ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:01 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு என்ற பாடல், திப்பு அவர்களுடைய குரலில், பேரரசு அவர்களுடைய வரிகளில்.

0: நாம அண்ணன் தம்பிடா.
1: ஒன்பது மணி ஆறு நிமிடமாயாச்சும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் சுக்ரன் திரைப்படத்திலிருந்து.

0: Chennai Silks. Let the celebrations begin. Rainbow
1: FM. 9:22 நிமிடமாயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து.

9:27 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். கனா கண்டேன் திரைப்படத்திலிருந்து சின்ன பொண்ணு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் அருள் திரைப்படத்திலிருந்து ஒட்டியான மூட்டிக்கொள்ள அப்படின்ற பாடல் உங்களுக்காக.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்காதமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: the Chennai Silks. Let the celebrations begin. Rainbow FM.
1: 9:40 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் எம் குமரம் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நீயே நீயே என்ற பாடல் மற்றும் கிரி திரைப்படத்திலிருந்து அட்ராசக்க என்ற இரண்டு பாடல்கள்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

10:22 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து ஆடிடும் உடமை என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும்

10:55 நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்திலிருந்து. இந்நிகழ்ச்சியோடு நானும் கிளம்புகிறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ரங்கீலா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சுஜாதா அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: என்ன பாட்டு பாடுவானா?
1: தஞ்சாவூர் தண்ணிக்கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
0: தண்ணிக்கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டது பா.

0: மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: சதியலீலாவதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:13 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

சீதனம் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், ஆர் சுந்தரராஜன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:25 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் குரு பார்வை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸ்ல புலமைப்பித்தன் வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். நேரம் 11:36 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், மகாநதி, சோபனா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:48 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஷ்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ சுவர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில், சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:58 ஆயிட்டிருக்கு.

நேரம் 11:58. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை

எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இல் நாம் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி,

அனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சொல்வேன், ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: ரோஜாக்கள் எங்கும் பூத்திருக்கத்தான்.
1: வண்ணம் பொங்கும் வாசம் வீசும்.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதேனம்மா. மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நானம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிடி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: linda. நான் செலவா ஹாய் லவ் யானோ எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஹாய் லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்மா
1: சில
0: பாத்திரம். நீ சொல்றதுக்கு நான் கிளம்பிட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பல்லவாடா எம் மோகன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். குடியாத்தம் டி ஜி குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது கிரிஜா ரமணா என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றியது கம்பீர நாட்டை ராகம் ஆதிதாளம்.

4:19 நிமிடம் ஆயிட்டிருக்கு. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துதே என்று தொடங்கும் ஆரபி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:27. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நாராயண நமோ என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 4:39. பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது, உன்னை நம்பினேன் ஐயா என்று தொடங்கும் முத்து தாண்டவர் ஏற்றியது கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

ராதா ஜெயலட்சுமி அவர்களின் குரலில் கேட்டோம். நேரம் 5:16. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பாம்பே சாரதா அவர்களின் குரலில்.